தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம், பாம்பே சாரதா அவர்களின் குரலில்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிது ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 29 நாள், ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி மான் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை மாண்ட் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி கேட்கலாம்
1: குறள் அமுதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 4 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பக்தி மணம் வீசும் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் கேள்வி நேரம். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி. தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி எண்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். எட்டு மணிக்கு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடிகையில் அம்பியின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர். தஞ்சாவூர் மாவட்டம் வள்ளம் ஏ கௌரி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் தழைப்பில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்களுடன் நேரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். 11:00 திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். 12:10 மங்கையருலகத்தில் கற்கால கருவிகள். ஒரு மணிக்கு மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம் குறித்து சேலம் சந்தியூர்

வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 கனிந்த வாழ்வு, டி செந்தில்நாதன் அவர்களோடு நேர்முகம். 3:00 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 திருச்சி சாரதாசின் ஆலய விழா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் தர்ம சம்வர்தினி சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. 5:30 பொன்மாலை. அறவாரம் 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை நேரலையாக கேட்கலாம். இதன் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் விடுக்கும் செய்தி. 9:15 நேராகம் 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராமசமுத்திரம் எஸ் ராமச்சந்திரம் அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்கலாம். 10:45 உற்சாகம் உச்சத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குநர் வி தென்னரசு அவர்கள் தரும் தகவல்கள்.

பனிரெண்டு பத்திற்கு சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களின் பாட்டு, லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம்.

5:30 என்சிஆர்டி வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 9:15 செய்திச் சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்களின் புன்றாங்குழல் இசையினை கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆறு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு

0: விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின்கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி முண்டாசு கவியின் பாரதிப்பண் கேட்கலாம்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்திற்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும்.

0: வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இந்த குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. பூபாலம் இசைக்கும் நேரத்தில் நம் வாழ்வின் புதிய கதவுகள் திறக்கும் தருணத்தில், இம்மாய வாழ்வின் மன அழுக்குகளை அகற்ற இறைவனின் அருளை நாடுவோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பாசுரத்தின் வழியே இறைவனை பாடி மகிழ்ந்த ஆண்டாளை பற்றி பாட வருகிறார் வாணி ஜெயராம்.

திருவருளை வேண்டி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் பல கவுரளை செய்யில் ஒலிக்கிறது.

இந்த மண்ணிற்கு தேவை எனும்போது மழையை பொழியும் கார்மேகம் போல நம் மனக்காயங்களை மருந்திட்டு ஆற்றும் இறையருளை பெற்றுத்தர நம்மோடு இணைகிறார் எம் எல் ஸ்ரீகாந்த்.

ஆன்மீக அன்பர்களே, தஞ்சாவூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று படுகளம். தீமிதி திருவிழா இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதியுலா. திருச்சி காஜாமலை பல்துறை கட்டிட வளாகத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் 108 குத்துவிளக்கு பூஜை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். புங்கனூர் அருள்மிகு மகாகாளியம்மன் கோவில் ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு அபிஷேகம் வளையல் அலங்காரம் இன்று நடைபெறும். மணி 6:29 இணைந்திருக்கின்றோம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அருள் நிறைந்த அங்காளம்மனை ஆடியிலே ஆடி வரும் பேரழகியை ஆத்மார்த்தமான அன்பை கொண்டு பூஜிக்க நம்மோடு இணைகிறார்கள் பம்பாய் சாரதா குழுவினா்.

0: இறைவனின் அருளை பெற்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 29 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கேள்வி நேரம். மீன் வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சி ஜியபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள்.
5: ஒரு மாதத்திலே வந்து நமக்கு நிறைய குட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். இதுலயே உங்களுக்கு ஓரளவு வந்துட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். சோ அதுக்கப்புறமா நம்ம வேற வெரைட்டியான மீனை வந்து சூஸ் பண்றது நல்லது.

0: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்கிறாங்க, அலங்கார மீன்கள் வளர்க்கறதுல என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடிக்கணும், மீன்களோட ஆயுட்காலம் எவ்வளவு?
1: மீன்களோட ஆயுட்காலம் வந்து ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து கப்பின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், இப்ப கோல்டு ஃபிஷ்னா ஒரு 7 இயர்ஸ். காமனா வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் எடுத்தா இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்பீஷிஸ பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க பாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மண் தன்மையும் செக் பண்ணணும், நீரிடன தன்மையும் நீங்க செக் பண்ணணும். சாம்பிள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பாராமீட்டர்ஸும் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல pH எப்படி இருக்கு, அல்கலினிட்டி எப்படி இருக்கு, ஹார்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணும். அதாவது இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஒரு ஒரு மீன்களுக்கும் ஒரு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அது வந்து வாழும். அதனால இப்ப நீங்க ஒரு ஸ்பீஷிஸ் வளர்க்குறீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஆப்டிமம் ரேஞ்சான வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும்.
0: ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க, அலங்கார மீன்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், தொட்டியில எத்தனை முறை தண்ணீர் மாத்தணும், உப்பு தண்ணீர்ல மீன்கள் வளர்க்கலாமா, என்னென்ன நோய்கள் வரும்?
1: உணவு அப்படின்னு பாத்தீங்கனாலே நீங்களே ப்ரிப்பேர் பண்ற ஃபீட்ஸ் நம்ம கொடுக்கலாம். சோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்போசிஷன் இருக்கும். இப்ப வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 30% ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் போக நமக்கு விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஹியூமன்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீடு ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம மோஸ்ட்லி பண்ணுற ஃபீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம ஃபார்மேட் ஃபீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிங்கிங் ஃபீட் ஆகிடும். போட்டவுடனே என்ன ஆகும்னா தண்ணியில் முங்கிடும், சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு இருக்கு. கடையில் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதில் போதுமான அளவு ப்ரோட்டீன் இருக்கும், பட் ஆனால் அது நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன்ஸ் தான். அது வந்து கரெக்டாக இருக்குமா? இப்போ நீங்களே ஃபார்முலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு தனியாக ஃபீட் எக்ஸ்ட்ரூடர் ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம நார்மலாகவே ஹேண்ட் பலட்டைசர் வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிங்கிங் ஃபீடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணியை வந்து ஒரு வீக்லி வந்து ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் கண்டிப்பாக மாற்றணும். அதுவும் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, பார்ஷியல் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். உப்பு தண்ணி இல்லைன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு வாட்டர் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 0.2, 0.3, 0.5, even 1, 2 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பண்ண வரைக்கும் ஒரு 2 PPT வரைக்குமே வந்துட்டு ஆர்னமெண்டல் ஃபிஷ் வளர்ந்துருக்கு, நல்லா வளரும். இப்போ பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 0.5 நமக்கு 35 இருக்கிறத பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்னா 0 PPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 0 to 2 இல்லை 1.5, 1 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மீன் வளர்க்கலாம். மெயினாக வந்து ஃபிஷ்ஷுக்கு நோய் வர்றது அப்படின்னு ஒன்று வந்து வாட்டர் குவாலிட்டி மோசமாக இருந்தால் வரும், இல்லை அப்படின்னா ஃபீடு மேனேஜ்மெண்ட். நிறைய ஃபீடு போடக்கூடாது, நிறைய ஃபீடு போட்டோம் அப்படின்னா அது போய் வாட்டர்லேயே தான் இருக்கும், அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் வாட்டர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோய் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை கேள்வி நேரம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி
6: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 14ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கு நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்லையும், சேலம், ஈரோடு, கோவை மாவட்டங்கள்லையும், வட மாவட்டங்களான திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்துல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நடப்பு பட்டத்துக்கு ஏற்ப பெய்யக்கூடிய மழை நீரை வைத்து விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். சந்தைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி வேளாண் விளைபொருட்களை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து தான் கொண்டு போகணும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை 1 கிலோ அதிகபட்ச விலையாக 157 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி

0: பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். அடுத்ததாக ஆடிப்பட்ட காய்கறி சாகுபடியில குறிப்பாக தக்காளி பயிரில வாடல் நோய் தென்படக்கூடும். தக்காளி வாடல் நோயை கட்டுப்படுத்த புரோபிகனோசோல் மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெயோட கலந்து தெளிக்கும் போது தக்காளியில வாடல் நோயை கட்டுப்படுத்த முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாயாகும். தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 29 62 854 மற்றொரு எண் 88 38 12 67 30 இவ்வாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். தற்போது சில இடங்களில் நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக மஞ்சள் பயிரில் வேரழுகள் மற்றும் இலைக்கருகள் நோய் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற எதிர்உயிர் பூஞ்சான மற்றும் பாக்டீரியா கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றலாம். மேலும் இந்நோய் பாதித்த வயல்களில் புரோபிகோனசோல் என்ற ரசாயன புஞ்சான கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் நன்கு கலந்து நனையும்படி வேரில் ஊற்றலாம். மானாவாரியாக ஆமணக்கு சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் விதைப்பதற்கு முன்பு ட்ரைகோடெர்மா விரடி என்ற எதிர்உயிர் புஞ்சான கொல்லியை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைத்தால் மண் மூலமாக பரவும் நோயிலிருந்து பாதுகாக்கலாம். மேலும் விதையினை 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு விதைக்கும் போது விதையின் முளைப்பு திறன் அதிகரித்து அதன் விளைச்சலும் கணிசமாக அதிகரிக்கும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சளுக்கான ஏலம் நேற்று நடைபெற்றது. அதற்கான விலை நிலவரம் விரலி மஞ்சள் குவிண்டால் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,869 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது. உருண்டை மஞ்சள் குவிண்டால் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 15,987 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 12,169 ரூபாய்க்கும் ஏலம் நடைபெற்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு

0: மணி 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம். இது ஒரு திட்டம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம்.

0: அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துல ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் ஆய்வு செய்து அதுக்கு வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
2: இது இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்து வரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: August 14
7: இன்று விபாஜன் விபீஷிகா ஸ்மிருதி திவஸ், தேச பிரிவினை கொடுந்துயர் நினைவு நாள். August 14 தேச பிரிவினையின் போது உயிர்த்தியாகம் செய்த மக்களின் நினைவாக அவர்களின் வலிகளையும் துயரங்களையும் நினைவு கூறும் வகையில் இந்த நாள் பிரிவினை கொடுந்துயர் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸ்கூப் மேன் ஆஃப் இந்தியா என்று அறியப்படுபவரும் மிகச்சிறந்த பத்திரிகையாளரும் அரசியல், பொருளாதாரம், நாட்டு நடப்பு என அனைத்தையும் தன்னுடைய பாணியில் தீவிரமாக அலசும் விமர்சகரும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து அரசியல்வாதிகளுடனும் பழகக்கூடியவருமான குல்தீப் நய்யார் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1920

33 இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவரின் எழுத்துக்கள் சர்வதேச அளவில் பிரபலமான பத்திரிகைகளில் வெளிவந்து பெருமை பெற்றவர். சுதந்திர போராட்ட வீரரும் மதுரை காந்தி என அழைக்கப்பட்டவருமான என்.எம்.ஆர். சுப்பராமன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1905 தீண்டாமை ஒழிப்பு, தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றம், பூதான இயக்கம் போன்று அண்ணல் முன்னெடுத்த அனைத்திலும் பங்கேற்றவர். சுதந்திர போராட்டத்தில் 5 ஆண்டுகள் தனது மனைவியுடன் சிறைவாசம் அனுபவித்தவர். 2005 இவரது 100வது பிறந்த நாளையொட்டி இவரின் உருவத் தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்திய அரசு. பின்னணி பாடகர் சுனிதி சௌஹான் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1983 தூம் மச்சாலே, கைசி பஹேலி போன்ற பிரபலமான பாடல்களை பாடியவர். சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதுகளையும் பல பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றவர் சுனிதி சௌஹான். எல்விஸ் பிரிஸ்லி ஆஃப் இந்தியா என்று அறியப்படும் ஹிந்தி சினிமாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான ஷமி கபூர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011 1953 ஜீவன் ஜோதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரை வாழ்வை தொடங்கிய இவர் தனித்துவமான உடல் மொழியால் தனி கவனம் பெற்றார். தந்தை பிருத்திவிராஜ் பிரபல திரைப்பட நடிகராக இருந்த போதிலும் திரைத்துறையில் தனக்கான இடத்தை தனது சொந்த முயற்சி உழைப்பின் மூலமே அடைந்தார் ஷமி கபூர்.

1968 பிரம்மச்சாரி படத்தில் இவரது நடிப்பிற்காக பிலிம்பேர் விருது கிடைத்தது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. கவிதையால் திரையுலகில் ஆண்ட கவிஞன், இலக்கிய சிறகணிந்து திரைவானில் பறந்த தனிப்பறவை, ஆனந்த யாழ் மீட்டிய அற்புத கவிஞன், வரிகளில் வானத்தை அளந்தவன் மட்டுமல்ல வார்த்தைகளை பூமாலையாக கோர்த்தவன், கல்லறை பூக்களுக்கும் கரிசனம் காட்டியவன், அன்பு கொழிக்கும் வார்த்தைகளால் நம் நெஞ்சை அள்ளும் வித்தைக்காரன். வாழ்க வளமுடன் என்ற மந்திரச் சொல்லால் வாழும் கலையை போதித்தவர், வைரம் போன்ற உடலையும் தங்கமான மனதையும் நோயில்லாத வளமான வாழ்க்கையையும் பெற உடற்பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என வகுத்து கொடுத்தவர். பாமர மக்களின் தத்துவ ஞானி என போற்றப்படும் வேதாத்ரி மகரிஷியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1911.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: கையெழுத்துகள் பெறப்பட்டு சட்டசபைக்கு எங்களின் விண்ணப்பங்களும் அனுப்பப்பட்டுவிட்டன. பத்திரிகை மூலமாக ஆதரவு கிடைத்தது. சட்டசபையிலும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நம்பியிருந்தோம். பலத்த விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனினும் இது அங்குள்ள இந்தியர்களுக்கு இடையே ஓர் விழிப்புணர்வை உண்டாக்கியது. வியாபாரத்திற்காக போராடுவதைப் போலவே நமது உரிமைகளுக்காகவும் போராட வேண்டும் என்பதை அங்குள்ள இந்தியர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவர்களிடம் தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு ரிப்பன் பிரபுவிற்கு ஒரு மனு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அது அத்தனை சுலபமான பணி இல்லை. படித்த நண்பர்கள் பலர் இதற்கான வேலையில் முழு ஈடுபாட்டோடு இணைந்தார்கள். அப்துல்லாவின் வீடு இலவச உணவு விடுதியாகவும் அலுவலகமாகவும் மாறியது. இந்த பணியில் ஈடுபட்ட எவருமே பணம் வேண்டும் என்று காத்திருக்கவில்லை. அவரவரும் தங்களின் சொந்த பணத்தையே செலவிட்டார்கள். மனு தயாரிப்பில் நான் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன். அதற்காக பல நூல்களை சரிபார்க்க வேண்டியிருந்தது. குறிப்புகளை தயாரிக்க வேண்டியிருந்தது. இறுதியில் மனு தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் எங்களுக்கு வாக்குரிமை உண்டு. அதன்படி பார்த்தால் நேட்டாலிலும் நாங்கள் வாக்குரிமை பெற்றவர்களே. வாக்குரிமை உடைய இந்தியர்களின் எண்ணிக்கையும் இங்கு குறைவே. எனவே எங்களுக்கு வாக்குரிமை அளித்து தொடர்ந்து எங்களின் உரிமையை நிலைபெறச் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டது. 15 தினங்களுக்குள் சுமார் 10,000 கையெழுத்துகளை பெற்றுவிட்டனர். கையெழுத்து பெறுவதற்கு சில நிபந்தனைகளையும் விதித்திருந்தேன். மனுவின் கருத்தை மக்களிடம் விளக்கி கூறிய பிறகு அதனை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டும்தான் கையெழுத்து வாங்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. விளக்கமாக கருத்தை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக தொண்டர்களுக்கு விசேஷ பயிற்சியும் அளிக்கப்பட்டது. தொலைவில் உள்ள கிராமத்தையும் விட்டுவிடாமல் அங்கும் சென்று மக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. தாவூது முகமது, ஆதம்ஜி மியாக்கான், ஆதம்ஜிவா, ருஸ்தம்ஜி ஆகியோர் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் கையெழுத்துக்களை பெற்று வந்தனர். இவ்வாறு தொண்டு செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த பணி முற்றிலும் புதிது. அவர்களின் சொந்த ஈடுபாட்டினால்தான் அவர்களால் முழு ஒத்துழைப்பையும் பண உதவியையும் செய்ய முடிந்தது. அப்படி தயாரிக்கப்பட்ட மனுவை பல பிரதிகள் எடுத்தோம். பின்பு ரிப்பன் பிரபுவிற்கும் மனு அனுப்பி வைக்கப்பட்டது. மற்ற பிரதிகள் நேற்றாலில் இருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது. அதன் மூலம் அங்குள்ள அவர்களின் நிலைமையை பற்றி அறிவு பெறுவதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அங்குள்ள மற்ற இந்திய பிரமுகர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மனுவின் காப்பிகள் அனுப்பி வைக்கப்பட்டன.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: 7:11 கேட்டிருக்கின்றோம் காலைமலர் நிகழ்ச்சியை. திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேர்களே, திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில இன்று காலை 8 மணிக்கு 62வது ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற இருக்கு. 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு ஐடிஐகளில் சேர்க்கை இன்று வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரியலூர் ஐடிஐயை தொடர்பு கொள்றதுக்கு

எண் 94 95 58 78 77, ஆண்டிமடம் ஐடிஐக்கு 94 95 58 79, தாப்பலூர் ஐடிஐக்கு 94 95 58 79. 8, 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் இருந்தாலும் கூட முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை. இது காலமலை நிகழ்ச்சி, திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதா

0: ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார்.

0: பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசூர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தின் புரீலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல்திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: சுந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: தஞ்சாவூர் வல்லத்தில் குடிகொண்டிருக்கும் தேவி,
1: திசைகள் எட்டும் காக்கும் தீரத்தின் வடிவம்,
0: நம்பி வந்தோருக்கு நல்வாழ்வு தரும் ஏகௌரி அம்பிகையின் பெருமைகளும்
1: கோயில் சிறப்புகளும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்று காலை 8 மணிக்கு.

ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள்.

0: ஜோதிஷ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

2:1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 காரி பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய இன்னைக்கு வரைக்கும் கால அவகாசம் இருக்கு. அதனால விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செஞ்சு கொள்ளலாம். அதனால விவசாய நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் செய்யலை பயிர் காப்பீடு அப்படின்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.

காய் வாங்க கடைக்கு போகலாமா? சரி, காசு எடுத்துகிட்டு வரும்போது கையோட ஒரு துணிப்பையும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம காய் வாங்க போகலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 48, பச்சை மிளகாய் 56, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் கிலோ ஒன்றுக்கு தலா 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய். சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சென்னைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250, ஆரஞ்சு மாதுளை கிலோ ஒன்றுக்கு 150, திராட்சை 120.

0: என்னங்க காய்கறிகளோட விலையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாச்சு. இன்னைக்கு என்ன காய் வாங்கி சமைக்கலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்ய சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. சரியா, இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: அன்றாடம் நமக்கு முடிஞ்ச அளவு உடற்பயிற்சி செய்யறது உடல் நலத்துக்கு நல்லதுங்க. நீங்க இப்ப நடைப்பயிற்சியில இருந்தாலோ உடற்பயிற்சி செஞ்சுகிட்டு இருந்தாலோ செஞ்சுகிட்டே கேளுங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். இளம் வயதினர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இயன்முறை மருத்துவம் தேவைப்படலாம் டாக்டர்?
4: இளைஞர்கள் உட்பட மாணவர்களிலிருந்து அனைவருக்கும் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் டிஸ்க் டிசீஸ், சர்வைக்கல் ரேடிக்குலோபதி, அதே மாதிரி அதிக வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு உங்களுக்கு லம்பார் டிஸ்க் டிசீஸ் அல்லது சயாட்டிகா எனப்படுகின்ற லம்பார் ரேடிக்குலோபதி உங்களுக்கு அதிகம் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு இயன்முறை சிகிச்சையாளர் தகுதியான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அறுவை சிகிச்சையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க உதவுவார். கழுத்து எலும்பு தேய்மானம் அல்லது கழுத்தில் இருக்க டிஸ்க் வந்து அழுத்தப்படுவதன் மூலம் உங்கள் கைகளுக்கு வலி பரவி கைகள் வந்து சில சமயம் மரத்து போகிற சூழ்நிலை ஏற்படலாம். தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விளர சூழ்நிலை ஏற்படலாம். இதற்கு அறுவை சிகிச்சையின்றி முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஒரு தகுந்த இயன்முறை சிகிச்சையாளரை நீங்கள் சென்று பார்த்து உங்களுடைய சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சயாட்டிகா எனப்படுகின்ற லம்பார் டிஸ்க் டிசீஸ் நரம்புகள் அழுத்தப்படுகிறதுனால உங்களுடைய கால்கள் நடக்கும் திறன், லம்பார் ஸ்பைன்ல வந்து உங்களுக்கு அதிகப்படியான வலி இருக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நீங்கள் எப்படி உட்கார வேண்டும், வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கிறப்போ ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற அலுவலர் அல்லது வந்து எழுதுகின்ற கிளர்க் ஒர்க்ல இருக்கிறவங்க, அஃபீஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுடைய நாற்காலி, உங்களுடைய மேஜை, நீங்கள் கணினி திரையை எப்படி பார்க்க வேண்டும், எர்கனாமிக் பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். உங்களுடைய கழுத்தில் இருக்கின்ற சர்வைக்கல் லார்டோசிஸ் அல்லது லம்பார் லார்டோசிஸ் எப்படி கரெக்டான வேலை இருக்கணும், அதன் மூலம் உங்களுக்கு கழுத்து தசைகளுக்கு ஏற்படுகின்ற இறுக்கம் வலி, இடுப்பு தசைகளுக்கு ஏற்படுகின்ற இறுக்கம் வலியை குறைக்க உதவுவார். இதை நீங்கள் முறையாக கடைபிடிக்கும் பொழுது, ஒரு இயன்முறை சிகிச்சை பயிற்சி முறைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வலியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே மாதிரி உங்களுடைய கைகளில் மூட்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வு சம்பந்தமான பிரச்சனையினால உங்களுடைய எழுதும் திறன் வந்து குறைகிற வாய்ப்பு இருக்கும். இந்த சவ்வுகளை குணமாக்குவதற்கும் இயன்முறை சிகிச்சையில் முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இதை

0: நீங்கள் பயன்படுத்தி அறுவை சிகிச்சை வரை போக விடாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய ஜிம் பயிற்சியாளர் ஜிம்மில் பயிற்சி செய்யும் பொழுதோ எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுடைய தசைகளில் இயல்பாக உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம், செயல்திறன் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஜிம்மில் பயிற்சி பெறுகிற அனைவரும் ஒரு எண்முறை சிகிச்சையாளரை அணுகி தன்னுடைய தசைகளை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக வார்ம் அப் பயிற்சிகளை செய்ய வேண்டும். உங்களுடைய தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங் எனப்படுகின்ற தசைகளோட இறுக்கத்தை குறைக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை எல்லாம் கவனமாக செய்யும் பொழுது உங்களுடைய ஜவ்வு திறன் ஜவ்வில் வந்து அடிபடுவதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எனப்படுகின்ற சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ்ல இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். அதனால் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் என்ற ஒரு பகுதியின் மூலமாக ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி எக்ஸசைசஸ் நீங்க வந்து முறைப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும்.
1: நாளை மருத்துவ நேரத்திலையும் நல்ல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சி எண் விளம்பரதாரர்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம்.
3: சாமிநாத சாஸ்திரி ஒரு ஆயுர்வேத மருத்துவர், பல போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்கார். அதில் என்ன சிறப்பு என்னன்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார், அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொரு தடவை சிறைக்கு போகும்போதும் அவருடைய தம்பி பாலகிருஷ்ண சாஸ்திரின் பேரு, அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு.
2: விடுதலை போரில் திருச்சிராப்பள்ளி குறித்து திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.

7:46 கேட்டிணைந்திருக்கின்றோம். காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் இன்று மாலை 6:30 7:30 வரைக்கும் திரு பீட்டர் நடேசன் குழுவினர் வழங்கக்கூடிய கவியரசின் இசைமழை கேட்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நலவாரியத்தில் பதிவு செய்யறதுக்கான சிறப்பு முகாம் வர ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கு. எந்த இடத்துலனா மன்னார்குடி, வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில். தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கின இந்த போட்டிகள்லாம் வர 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இணையதளம் வந்து tncmtrypy.sdaat.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்வையிடலாம். இல்லை எங்களுக்கு தொலைபேசி எண் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 95 14 00 00 777 இந்த எண்ணில் நீங்கள் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த போட்டிகளில் கலந்துக்க விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சு வெற்றி பெறலாம். கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இது.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: July 7:54 ஆயிருக்க இந்த தருணத்துல கேட்டு இருக்கோம் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. வர 17ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடலோர சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகளிலையும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்னைக்கு வீசக்கூடும் அப்படின்னு இருக்காங்க. வர 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னு இருக்காங்க. அதுபோல மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலோட சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கும் இருக்காங்க. இந்த நாட்கள்ல மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள் நம்மோட பங்கேற்க காத்திருக்காங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டதுனாலோ சந்தேகங்கள் இருந்ததுனாலோ அழைக்கலாம். 246 அப்படிங்கிற இந்த எண்கள்ல 7:56 கேட்டு ரசித்தோம் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேரம் காலை 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 மணிக்கு ஆகாஷவாணியில் ஒலிபரப்பாகும். சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதுடன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சுதந்திர தின விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் இக்கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்று கிராம ராஜ்யம் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று அனைத்து மாவட்டங்களிலும் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்முயற்சிகள் காரணமாக போதைப்பொருள் பயன்பாட்டின் தாக்கம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். ஆடிப்புறத்தையொட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையுடன் இத்தினம் இணைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்புறத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. அந்த தேரோட்டம் இன்று காலை 8:45 மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆடி மாத கடைசி வெள்ளியன்று இந்த திருவிழா வருவதால் கூடுதல் சிறப்பு பெற்றுள்ளது. இப்பொழுதே பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷம் எழுப்பி திருத்தேரில் எழுந்தூரில் உள்ள ஆண்டாளை தரிசனம் செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட

0: செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இணை இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
3: அருள் தரும் எங்கள் தாயம்மா.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: ஆடி மாதம் தமிழரின் பாரம்பரியத்தை கொண்டாடும் மாதம். ஆடி பதினெட்டில் இயற்கையை மட்டுமல்ல, ஆடி அமாவாசையில் முன்னோர்களையும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்திற்கும் மாரியம்மனுக்கும் காளியம்மனுக்கும் கூழ் வார்த்து பொங்கல் வைப்பதும், முருகனுக்கு காவடி எடுத்து கிருத்திகை கொண்டாடுவதும், ஆண்டாளை ஆடிப்பூரத்தில் வணங்குவதும் ஆடி மாதத்தில்தான்.
1: அப்படி இருக்கும்போது ஆடி மாதத்தை திருச்சி வானொலி கொண்டாடாமல் இருந்தால் எப்படி? 9 அம்மன் ஆலயம் சென்றோம். ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனத்திற்காக நாம் நிறைவாக சென்ற ஆலயம் தஞ்சாவூர் வல்லம் ஏகௌரி அம்மன் ஆலயம்.
0: சற்றே இருள்கவும் வேளையில் வெள்ளிக்கிழமையில் சென்றதால் ஏகப்பட்ட பக்தர்கள் நிறைந்திருந்தார்கள். நீண்ட மண்டபம், யாகம் வளர்த்த புகையும் சற்று தள்ளி பக்தர்களும் அமர்ந்திருந்தார்கள். மிகப்பெரிய பதாகையில் கோயிலின் வரலாறும் ஆடி மாத திருவிழா பத்திரிகையையும் பார்த்தோம். அம்பிகையின் சந்நிதியில் மிக நீண்ட வரிசையில் பக்தர்கள். பிரகாரத்தில் காவல் தெய்வங்கள் சுதை சிற்பங்களாக தனித்தனியாக சன்னதிகளில் அருள் செய்கிறார்கள்.
1: கருவறையில் தஞ்சை உருவாக காரணமான தேவி, சோழர்களின் குலதெய்வம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் மாறாத சுதை சிற்பமாக அமர்ந்த திருக்கோலத்தில் 8 திருக்கரங்களோடு காட்சி தருகிறாள். பாசத்திற்கு ஒரு முகமும் பகை தீர்க்க இன்னொரு முகமுமாக ஒன்றின் மேல் ஒன்றாக திருமுக தரிசனம் பார்த்து மெய் மறந்தோம். அதுவும் அவளின் திருக்கண்கள். அப்பப்பா, கண் திறந்து பாரம்மா, கண் திறந்து பாரம்மா என்று சொல்வோமே, உண்மையில் பளிங்கு கண்கள் திறந்து நம்மை பார்க்கும் அம்பிகையை வல்லத்தில் தரிசனம் செய்யலாம். வாருங்கள் நேயர்களே, இப்போது அம்பிகையின் பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம்.
2: என்னுடைய பேர் பாலச்சந்தர். நான் வல்லம் ஏகோரின் கோயிலில் பூசாரியாக பணியாற்றுகிறேன். இந்த கோயில் தோன்றி 3500 வருஷம் ஆச்சு. சோழ வம்சத்துக்கு இதுதான் குலதெய்வம். தஞ்சாவூருக்கு பேருந்தே இந்த கோயில்னாலதான். தஞ்சன்கிற அசுரன் சிவபெருமான்கிட்ட கடுமையா தவம் இருந்து வரங்கேக்கிறார். என்ன வரங்கேக்கிறார்னா, எனக்கு மரணமில்லா பெருவாள் வேணும் வரங்கேக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா சொல்றார், பிறப்பு என்று ஒன்றிருந்தா இறப்பு அவசியம் உண்டு, அதனால வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆண்களால் சாவு நேரக்கூடாது, குறிப்பா மும்மூர்த்திகளால் சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரங்கேக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாருக்கும் தொந்தரவுகளை கொடுக்கிறார். தொந்தரவுகளை கொடுக்கும்போது எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது அவரோட விதி என்னன்னா, ஒரு பெண்ணால தான் அவருக்கு மரணம் சொல்லிட்டு. அம்பாருடைய திருநாமங்கள் ஒன்று கௌரி, ஏ கௌரி, தஞ்சனுடைய விதி முடிஞ்சு போச்சு, சம்ஹாரம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அம்பாலை அனுப்புறார். ரெண்டு பேருக்கும் கடுமையா போர் நடக்குது. எல்லா ரூபங்களிலிருந்தும் போர் புரிகிறார். கடைசியா இரமகடா ரூபம் கொண்டு போர் புரிய வரும்போது அம்பாள் கடுங்கோபம் அடைஞ்சு விஸ்வரூபம் எடுத்து வானத்துக்கு பூமிக்கு நின்று சம்ஹாரம் பண்ணிடுறாங்க. அவருடைய சுயரூபம் வந்துருது. அம்மா, என்னோட விதி முடிஞ்சு போச்சு, என்ன சம்ஹாரம் பண்ணிட்டீங்க, என்னோட நினைவா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறார். உன்னுடைய பேர் தஞ்சன், இந்த ஊர்ல உன்னை வதம் பண்ணதுல இந்த ஊர் உன்னுடைய பேரா வழங்கட்டும் சொல்லி, அம்பாள் வந்து ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு தஞ்சனை சம்ஹாரம் பண்ணினாள். அதனால ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாலை சாந்தப்படுத்துறதுக்காக பால்குடம் தீமிதி திருவிழாவும் எருமகடா பலியும் கொடுப்போம். அம்பாள் ஆக்ரோஷமா இருந்ததுனால நாட்டில் மழை தண்ணி இல்லாமல் பட்டது, பசி பஞ்சம் பட்டினி ஏற்பட்டதுனால திருப்பி

0: எல்லாரும் சிவபெருமான் முறையிடுறாங்க. இவ்வளவு கோபமா இருந்தா அவனை யாரும் தெய்வம் எடுத்துக்க மாட்டாங்க. சாந்தமாறுன்னு சொல்லிட்டு மேல ஒரு முகம் கொடுக்கறாங்க. கீழே உள்ள சுரூபம், மேல உள்ள சாந்த ரூபம். அம்பாளுடைய வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் இருக்கும். இது வந்து ராகு கேது பிரார்த்தனை ஸ்தலம். அம்பாளுக்கு எட்டு கரங்கள், ஒன்னு கிளி பார்வதி அம்சம், ஒன்னு உடுக்கியுடன் சேர்ந்த நாகம், கத்தி, சூளம், கபாலம், மணி, கேடயம், நாகாபரணம். கீழே உள்ள சுரூபம், மேல உள்ள சாந்த ரூபம்.
1: இந்த அம்மனுக்கு நடைபெறக்கூடிய விழாக்கள் பத்தி சொல்லு.
0: ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழா. எல்லா வெள்ளிக்கிழமையும் கூட்டமா தான் இருக்கும். அபிஷேகம் பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, புடவை சாத்துவாங்க, மாவிளக்கு போடுவாங்க. பரிவார தெய்வங்களுக்கு கடா வெட்டு பூஜையும் நடக்கும். எரும கடா பூஜை முடிச்சிட்டு அம்பாள் திருவீதி விழா வருவாங்க. குலதெய்வக்காரர்கள் உலகம் அங்கும் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இந்த திருவிழாவுக்கு வந்துருவாங்க. ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு எட்டு வாரம் வர சொல்லுவோம். பிரகாரம் எட்டு தடவை சுத்த சொல்லிட்டு அரசமர் ஒன்பது தடவை சுத்த சொல்லுவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு எலுமிச்சம்பழம் முழுசா கொடுப்போமா, தோல் விதை எதையும் துப்ப கூட, அதான் மருந்து. அவருக்கு தீர்த்தம் கொடுப்போம்.
1: அம்மன் வந்து சுதை வடிவம் தான்.
0: சுதை வடிவம் தான், அபிஷேகம் கிடையாது. ஸ்ரீசக்கரத்து தான் அபிஷேகம்.
1: ஸ்ரீசக்கரம் எங்க இருக்க? அந்த
0: அம்பாளுக்கு பாதத்துல இருக்கு. பத்மபீடத்துல ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் குத்துக்கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன கேக்குறாங்களோ கேக்குற வரத்தை அவங்க கொடுத்துருவாங்கம்மா. அமாவாசை பௌர்ணமி ஹோமம் நடக்கும், அதுல வந்து கலந்துக்குவாங்க. மஞ்சள் குங்குமம், பழங்கள், பூ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கலந்துக்குவாங்க. ராகு காலத்துல இளஞ்சம்பள விளக்கு போடுவாங்க, தேங்காயில விளக்கு போடுவாங்க.
2: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: விடுமே.
1: இங்க ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு, அவருக்கு ஏதாவது சிறப்பு உண்டா?
2: வீடம் வந்து இங்கே இருந்தது, அதுல வந்து பானம் நம்ம வச்சது, சிதஞ்சி போயிருந்ததுனால கீழே மண்ணில இருந்து எடுத்தப்ப அது வச்சது.
1: பெரிய திருக்கோயிலா இருக்கு, இதை கட்டினது யாரு, அது மாதிரியான வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருக்கா?
2: பராந்தகர் சோழ காலத்துல கட்டிருக்காங்க. இது வந்து முத்தையர் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, நாயக்கர் மன்னர் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. முன்னாடி மண்டபம் நாயக்கர் மண்டபம், அது முத்திரையர் பண்ணிருக்காங்க. எல்லாரும்
3: காலகட்டத்திலயும் இந்த கோவில் விரிவடைஞ்சிட்டே வந்திருக்கு.
2: ஆமாங்க,
3: போருக்கு போகும்போது இங்க வந்து குறி கேட்கறதுன்னு வழக்கம் உண்டாது.
2: போருக்கு போகும்போது அம்பாள்கிட்ட வச்சுட்டு அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போவாங்க.
4: வேற எங்கேயுமே இல்லாத வகையில் இரண்டு திருமுகங்கள் இருக்கக்கூடிய ஏகௌரி அம்மனுக்கு அந்த சுதை வடிவத்தை எப்பெல்லாம் நீங்க மாத்துறீங்க?
2: மாத்தினதே கிடையாதுங்கம்மா, போனது வந்து பாத்துட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதம்மா.
4: அம்பிகையுடைய கண்கள் வந்து எங்க நின்னு பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த கண்கள் எதுனால ஆனது?
2: பழிக்கு கற்கிறாலதான்.
4: ரெண்டு திருமுகங்கள்லயுமே அதே மாதிரி கண்கள் தான் இருக்கு.
2: ஆமா, அது கொஞ்சம் சிறுசா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும்,
4: முகத்துக்கு ஏத்த மாதிரி.
2: ஆமா.
5: வணக்கம், நான் ராஜ்குமார், ஏகவரிமன் கோயில பூசாரி வேலை பண்றேன். நம்ம கோவில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில். அதற்கு சான்றாக இரண்டு கல்வெட்டுகள் இதுவரைக்கும் இருக்கு. முதலாவது கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் அவரோட 40வது ஆட்சி ஆண்டுல அவருக்கு கீழே இருந்த ஒரு முத்திரை மன்னன் இந்த கோவிலுக்கு நந்தா விளக்குன்ற ஒரு விளக்கு தானமா கொடுத்துட்டு அந்த விளக்கு எரியறதுக்கு சூரியன் சந்திரன் உள்ளளவும் விளக்கு எரியறதுக்காக ஒரு பட்டாளம், அதாவது 96 ஆடுகளும் மாடுகளும் தானமாக வழங்கப்பட்டதுன்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. அடுத்தது இன்னொரு கல்வெட்டு ராஜராஜ
1: ஆண்டு பதிவு இருக்குங்களா?
5: அவரோட 40வது ஆட்சி ஆண்டு
1: முதலாவது பராந்தகனோட
5: சோழன் அவருக்கு கீழே இருந்த முத்திரைய மன்னன் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸ்வத்திஸ்ரீ ஈழமும் மதுரையும் கொண்ட கொப்பகேசரின் அதுல இருக்கும், அது அவரோட பட்டம், முதலாம் பராந்தக சோழனோட பட்டம். அடுத்ததாக ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இருக்கு.
1: எந்த நேரத்துல நடை திறந்து இருக்கும், எப்ப வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்களா?
5: தினமும் காலையில 8 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், திரும்ப வந்து சாயங்காலம் 4 மணிலிருந்து 6:30 வரைக்கும். வெள்ளிக்கிழமைனா காத்தால 7 மணிக்கு திறந்துருவாங்க, மத்தியானம் 2 மணிக்கு மூடுவாங்க, திரும்ப சாயங்காலச்ச வந்து 4 மணிக்கு திறந்து 7:30 வரைக்கும் இருக்கும். அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல மத்தியானம் நட சாத்துறது கிடையாது, மத்தியானம் ஹோமம் நடந்துட்டு இருக்கும். ஹோமம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நட சாத்துவாங்க, அவ்வளவுதான்.
1: திருக்கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படின்றத சொல்லுங்களா?
5: தஞ்சாவூர்ல இருந்து வந்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் இருக்கு, இல்லாதவங்க தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் வந்துட்டு வல்லம் இறங்கி வல்லம்லேருந்து ஆட்டோவில் வரலாம்.

0: ஆலய கதவுகள் மூடும் நேரம் வந்தாலும் பக்தர்களுக்கு வெளியே செல்ல மனமில்லாமல் சிலர் அமர்ந்திருந்தார்கள். சிலரோ சந்நிதியை மூன்று முறை வலம் வந்தார்கள். மிக பழமையான ஆலயத்தில் பக்தர்களின் நடுவில் பக்தியோடு அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு ஒளிப்பதிவையும் முடித்தோம்.
1: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் 9 திருக்கோயிலுக்கு சென்றோம். காலியாக 8 திருக்கரங்களில் ஆயுதங்களோடும் கோரை பற்களோடும் திருமுகத்தில் சாந்தம் தவழ தரிசனம் தந்தார்கள். 9 காளியும் மிக பழமையான, பக்தர்கள் மிகவும் கொண்டாடக்கூடியவர்கள். காளி என்றதும் துஷ்டமான போர் தெய்வம், ஆக்ரோஷம் மிகுந்தவள், அதிகமாக தண்டிப்பவள், ஊரின் எல்லையிலே இருப்பவள் என்றெல்லாம் எத்தனை சொன்னாலும் நாங்கள் பார்த்தது தண்டிக்கும் தாயை அல்ல, கண்டிக்கும் தாயை.
0: ஆமாம், அதனால்தான் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருந்தது. ஒவ்வொரு காளியும் ஒவ்வொரு வகையிலும் சிறப்பாயிருந்தார்கள். காளியை பற்றி சொன்ன அர்ச்சகர்களும் சரி, பக்தர்களும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னார்கள். அது அம்மா என்று சரணடைந்தால் போதும், சகலத்தையும் தருவாள் என்பதுதான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
3: பல்லம் வாழும் பராசக்தி, வாழ்மை காக்கும் மகாசக்தி.
2: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் 90.1 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: திருச்சி FSM முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: ஒரே கொண்டாட்டம் தான்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்ட ரசிக்க இருக்கோம் இதே ராகம். நேர்களே, உங்க மனசுக்கு நெருக்கமான புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்க படம், உங்க பெயர், ஊர், இது எல்லாத்தையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாரடி எம்.ஏ. ரமேஷ்.

0: பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இதே ராகம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி நித்யா. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க இதே ராகம் நிகழ்ச்சியில.

0: ஐந்து முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம்.
5: சாமிநாத சாஸ்திரி ஒரு ஆயுர்வேத மருத்துவர், பல போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்காரு. அதுல என்ன சிறப்பு என்னன்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார், அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும் அவருடைய தம்பி பாலகிருஷ்ண சாஸ்திரின் பேரு, அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துகிறாரு.
4: விடுதலை போரில் திருச்சிராப்பள்ளி குறித்து திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம். வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடலை அனுப்பியிருக்காங்க. பாடல் வருகிறது தங்கலான் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.5 நாம கேட்டுட்ருக்கோம். இதே ராகம் பெரம்பலூர்ல இருந்து பாலா அவங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருக்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சிருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1/2 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு.

0: காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சி இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்தித்து பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
4: துல்லியமான குரல் அழைப்புகள்,
5: அவசரகால SOS ஆதரவு,
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
5: நீடித்த நிலையான பேட்டரி,
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம். இது இதே ராகம். நிகழ்ச்சிக்கு அடுத்த விருப்ப பாடல் அனுப்பியிருக்காங்க பழனி வட்டம் கொழுமுக்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள் நம்மோடு பங்கேற்க காத்திருக்காங்க. நேர்கள் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெறலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது உயிர்த்தியாகம் செய்தோரின் நினைவை போற்றும் வகையில் கடந்த 2021 முதல் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தை பேணவும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் இந்நாள் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்நாளின் மகத்துவத்தை இளைய தலைமுறையினரிடையே கொண்டு செல்லும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அம்மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்ப தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மனை பிரிவுகளில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறையின் கீழ் முதல் விற்பனை வரும் 17 தொடங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை குறித்து சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தில் விளை நிலங்களுக்குள் யானைகள் மீண்டும் புகுந்துள்ளன. வனத்துறையினர் உடனடியாக யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் அடைவிலினார் செல்லும் சாலையில் உள்ள பகுதிகளில் நள்ளிரவில் புகுந்த யானை கூட்டங்கள் 500 மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். வனத்துறையினர் வன விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு முறையாக அகழிகள் வெட்டியும் சோலார் மின்வேலிகள் அமைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
2: இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கலேயில் நாளை தொடங்குகிறது. இரு அணிகளுக்கிடையே இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் வரும் 23 நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அழைப்பு. இன்றைக்கு வசந்த் அழைப்புல சட்டத்தின் பார்வையில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள் நம்மோடு பேச காத்திருக்காங்க. நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல இல்ல வாட்ஸ்அப் வழியா எங்களுடைய கேள்விகள் அனுப்புறோம் அப்படின்னீங்கன்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஜி கோகிலா.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விதவிதமான தலைப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காக பல நிலைகளில் இந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பாகி கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல். இது ஒரு சட்டமா அமலுக்கு வந்திருக்கு. எந்த ஆண்டு இந்த சட்டம் வந்தது, இதனுடைய சாராம்சம் என்னென்ன, இதன் மூலம் நமக்குரிய பயன்கள் என்ன, ஒரு நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்றது யாருக்கு எப்போ எதனால, இப்படி பல கேள்விகள் நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா. இதற்குரிய சரியான பதில்களையும் தகவல்களையும் பெற நம்ம கூட இணைகிறாங்க வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள். இவர் வந்து இளநிலை வந்து திருச்சிராப்பள்ளி நம்ம காலேஜ்லேயும் முதுநிலையை வந்து சென்னையிலையும் படிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த பயிற்சியில் வந்து முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் பொதுவாக இந்த நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக விளக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கூட இணைகிறாரு. வணக்கம் ஐயா.
3: வணக்கம்
2: ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல் இது வந்து எல்லாருக்குமே என்னென்னா போகிற போக்கில் எல்லாருமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் வந்து எங்கள் நிலத்தெல்லாம் எடுத்துருச்சு. இந்த வார்த்தை தான் மக்களோட பயன்பாட்டுக்குரிய வார்த்தையாக இருக்குது. இப்போ நிலத்தை கையகப்படுத்துதல் அப்படின்னா என்ன, இதற்கு கண்டிப்பாக சட்டம் தேவையா, இந்த சட்டம் எப்போ வந்து நமக்கு அமலுக்கு வந்தது?
3: நில கையகப்படுத்தும் சட்டம் 2013 மத்திய சட்டம் 21 செப்டம்பர் 2017 அன்று நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில்.
2: சரிங்க.
3: இந்த சட்டம் ஆங்கிலத்தில் ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்வசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 சொல்லுவாங்க.
2: அதாவது நிலத்தை வந்து கையகப்படுத்துதல் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க.
3: இதை அரசாங்கத்திற்காக
2: அரசாங்கம் எது எதுக்கெல்லாம் நம்ம நிலத்தை வந்து எடுத்துக்கும்,
3: ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இப்போ நம்ம மலைக்கோட்டை மாநகரத்தில் காவேரி குண்டார் திட்டமாகட்டும், ஒரு சிப்காட்டு திட்டமாகட்டும், ஒரு ரயில்வேஸில் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், ஹைவேஸில் இடம் எடுக்கணும், இல்லை அரசாங்கத்துக்கு ஃபார் பப்ளிக் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பப்ளிக் பர்பஸ்க்காக ஒரு தனிநபர் சொந்தமான நிலத்தை சொத்தை பொது நோக்கத்திற்காக அரசாங்கம் கையகப்படுத்தும், இது அரசியலமைப்பில் சட்டத்தின் விதி ஷரத்து ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் லா ஆஃப் எமினன்ட் டொமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அரசியலமைப்பு சட்டமே இதை உறுதி செஞ்சுருக்குது. இந்த சட்டத்தை
2: அதாவது மக்களுடைய பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் இந்த நிலங்களை எடுத்துக்கொள்வதற்கான சட்டம் தான் இந்த சட்டம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 வழிச்சாலை புற வழிச்சாலைகள் வந்து அகலப்படுத்துதல் இதற்காக தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்களுக்கு வந்து முன்னாடி அதாவது நோட்டீஸோ இன்ஃபர்மேஷனோ அந்த மாதிரி கொடுக்கறது உண்டா?
3: இதுக்குரிய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன். இந்த சட்டத்துப்படி முத மாண்புமிகு முதல்வர் ஆகட்டும் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணணும், ஏதாவது கொண்டாடணும், ஏதாவது திட்டங்கள் வந்து அமல்படுத்தணும், அந்த திட்டங்களை வந்து சொல்லிடுவாங்க. அந்த திட்டங்களுக்கு ஏற்ப நமக்கு வந்து நில கையகப்படுத்தி ஆகணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிக்வஸ்ட் ஃபார் அக்வசிஷன் ஆஃப் லேண்ட், இடம் வந்து தேவை,

0: கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மொத விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திட்டத்தின் ஒப்பளிப்பு கடிதம் சாங்ஷன் லெட்டர் ஆஃப் ப்ராஜெக்ட், அந்த நிலத்தின் வகைப்பாடு பாசன நிலமாக இருக்கட்டும், நஞ்சை புஞ்சை ஆக இருக்கட்டும், அது வகைப்பாடு
1: என்னங்கிறது
0: அரசாங்கம் பார்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை நம்ம மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த கோரிக்கை வந்து செக்ரட்டேரியட்லேருந்து வைப்பாங்க அரசாங்கம் மூலமாக. மாவட்ட மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாடுறாங்க, குறிப்பாக காவேரி குண்டாறு சிப்காட் இது மாதிரி ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டாடும் போது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் வழி சோசியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சமூக தாக்க மதிப்பீடு ஆய்வு. இதோட மக்கள் அந்த இடத்துக்கு தேவையான நிலங்களை கொடுக்கலாமா, சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் ப்ரியர் கன்சென்ட் ஆஃப் அஃபெக்டட் ஃபேமிலி. இந்த சட்டத்தோட மெயினாக சாராம்சம் அன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டாந்ததே, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பங்கள் மறுவாழ்வுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பாசனம் பண்ணுவாங்க, ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்காக எடுத்துக்குவாங்க, அதை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் ப்ரியர் கன்சென்ட் ஆஃப் அஃபெக்டட் ஃபேமிலிஸ்ங்கிற அடுத்த ப்ரொசீஜருக்கு போவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் ஒரு அறிவிக்கை வரும், முதல் நிலை அறிவிக்கை வெளியிடுதல், ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் ஸ்கீம்னு வரும். இது அடுத்த கட்டம். இதுக்கப்புறம் அவங்களோட இடத்துல நீங்கள் வந்து, சார் எனக்கு வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது, இங்கே வந்து எனக்கு 1 ஏக்கர் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் 1 ஏக்கர் எடுத்துக்கோங்க 2 ஏக்கரில் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் வந்து ஹியரிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் அடுத்த ப்ரொசீஜர், மறுப்புரைகள் குறித்து விசாரித்தல், மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஷால் இஷ்யூ நோட்டீஸ் ஆஃப் டு தி அஃபெக்டட் லேண்ட் ஓனர்.
1: சரிங்க, இப்போ ஒரு லேண்டை எடுக்கணும் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை நம்ம வந்து பொதுமக்களுக்கு அந்த எந்த இடத்தை எடுக்க போகிறோமோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஆட்சித்தலைவர் மூலியமாக நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் முதல் படி. நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். முதல் முன்னுரையை வந்து அழகாக எடுத்து வச்சுருக்காங்க எஸ் விக்னேஷ் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: இறந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஷாப்பிங் பண்ண
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
1: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடேன்.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா

0: வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவங்க நம்மோட பேசிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும், கேட்கலாம் அப்படின்னு தொலைபேசியின் கொடுத்திருந்தோம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் வாட்ஸ்அப் வழியா இப்போ ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. சைனால ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ரோடு அகலப்படுத்துற திட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு நிலம் கொடுக்க மறுத்துட்டாராம். ஆனா அந்த அரசாங்கம் வந்து எந்தெந்த தொந்தரவும் பண்ணல, அவரை விட்டுட்டாங்க. இப்ப நம்ம நாட்டில் இந்த மாதிரி அரசுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுத்தா என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆனந்தபுரத்திலேருந்து நாகராஜ் அவங்க
5: கேள்வி கேட்டிருக்கிறாரு.
6: இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி மக்கள் மறுக்கும்போது நமது அரசாங்கம், நான் முன்னாடி வரையறை ப்ரொசீஜர் சொன்ன மாதிரி, அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா அவங்க எடுத்துக்குவாங்க. என்னால் இந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க முடியல அப்படின்னா நீங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை, திருச்சியை உட்பட்ட மதுரை கிளையில் சரத்து 226 நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம்.
5: செய்யலாம். இப்போ ஒரு மனு தாக்கல் செய்கிறோம் அப்படின்றப்ப என்னுடைய நிலத்தை வந்து நான் கொடுக்க விரும்பலை, என்னை வந்து என்னகிட்ட கேட்கல, அரசாங்கம் தானாகவே எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தா அதற்குரிய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் எங்களுக்கு?
6: மனுதார தரப்பு நீங்கள் சொல்லுவீங்க, எதிர்மனுதாரர் தரப்பில், அரசாங்க தரப்பில் அவங்க இந்த இடத்த எதற்காக அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிம்பாங்க. நம்ம நாடும் வளரணும் அப்படின்னா மக்கள் சில இந்த மாதிரி நிலங்கள் ஒப்படைக்கிறது வந்து
5: வளர்ச்சிக்காக கொடுத்துதான் ஆகணும். இப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அந்த வந்து எண்ணெய் எரிவாயு குழாய்கள் வந்து அமைக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எரிவாயு குழாய் அந்த எண்ணெய் கிணறுகள் தோன்றாங்க. எண்ணெய் கிணறுகள் பைப்பை வந்து போடணும் அப்படின்றதுக்காக நிலங்கள் வந்து இது பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு இங்கே தேவையில்லை, இது ஒரு நல்ல விளைச்சல் நிலம், இதை வந்து ஏன் கொண்டு வரீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி 8 வழிச்சாலை புறவழிச்சாலைகள் அமைக்கிறதுக்காகவும் மரங்கள் வெட்டப்படுறத விட நிலத்துக்கு அடியிலேயே வந்து அந்த மேலேயே கொண்டு வராங்க, இருபுறமும் எடுத்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கதான் செய்கிறாங்க, ஆனாலும் அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. ஒருவேளை நாங்கள் வந்து கையெழுத்தே போடலை, எங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது, அவங்களா பண்றாங்க அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் நமக்கு தெரியுது. நியூஸ் மூலியமா தான் நம்ம செய்திகள் கேட்கிறோம். அவங்களே எடுத்துக்குவாங்களா? அப்போ பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்க மாட்டாங்களா?
6: இதுக்கு ஒரு இதுவும் நல்ல கேள்வி. நம்ம சட்டத்தின் முகப்புரை, இச்சட்டத்தின் முகப்புரையில் ரெண்டு லைன் மட்டும் வாசிக்கிறேன். இன் கன்சல்டேஷன் வித் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கிராம சபா. ஸோ கிராம சபாவில் நீங்கள் வந்து தீர்மானம்லாம் போடலாம். கிராம சபாங்கிறது ஒரு முக்கியமான உள்ளூர் பஞ்சாயத்துகள், ஊராட்சிகளில், நகரத்திலையும் சரி, நகரத்திலையும் இப்போ கிராம சபைலாம் வந்துருச்சு.
5: இப்போ பார்த்தீங்கன்னா நாளை நம்ம வந்து கொண்டாட போகிறோம் இல்லையா, சுதந்திர தினம்,
6: கிராம சபை நடக்கும். உங்களுக்கு ஒரு இது மாதிரி அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் போய் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதனால் இந்த கிராம சபை தீர்மானங்கிறது வந்து
5: பவர்ஃபுல்லானது.
6: நம்ம நீதிமன்றங்களில் அதை அந்த கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படும்.
5: அப்போ வந்து நம்ம கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் வழியாக வந்து முன்வைக்கலாம்.
6: இது ஒரு
5: வழிதான்
6: வழி. ஏன்னா மொத்த கிராமம்ங்கிறீங்க, மொத்த ஊருங்கிறீங்க. ஸோ அப்படிங்கும் போது தனிநபர் தாண்டி மற்ற மக்களும் சேர்ந்து இந்த மாதிரி கிராம சபையில் இந்த இதுக்கு மட்டும் பங்கெடுக்காம மற்ற நேரங்களிலும் நீங்க பங்கெடுத்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க நிறைய எழுப்பலாம், வைக்கலாம்.
5: சரிங்க. இப்ப வந்து பொதுநல பயன்பாட்டிற்காக வந்து அரசாங்கம் சில சொத்து

0: களை வந்து கையகப்படுத்துது, சில நிலங்களை வந்து கையகப்படுத்துது அப்படின்றப்ப அவங்களுக்குன்னு சில உதவிகள் செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி உதவிகளுக்கு நம்ம அரசாங்கம் முன்னெடுத்து வந்துட்டு
1: இருக்கா? கண்டிப்பா. இந்த இந்த இந்த சட்டமே பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட், வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம். இந்த சட்டத்தின் படி இப்போ திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு செக்ஷனே இருக்கு, நில கையகப்படுத்தும் செக்ஷன், சி செக்ஷன் சொல்லுவாங்க. லேண்ட் அக்விஷனுக்கு ஒரு செக்ஷனே இருக்கு,
0: சி செக்ஷன்.
1: அங்கே தான் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க மாவட்ட ஆட்சியர்
0: தலைமையில்.
1: இன்னும் மேலும் சொல்ல போனால் இதுக்கு ஒரு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலரே நியமிச்சிருக்காங்க, ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரே இந்த லேண்ட் அக்விசிஷனுக்காக பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஆஃபீஸர் அவங்க கலெக்டர் கேடஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீல்டு யூனிட்ஸ்லாம் இருப்பாங்க. ஃபீல்டு யூனிட்ஸ்ல வந்து தாசில்தார்லாம் வந்து யூனிட் இன்ஸ்பெக்ஷன் போகணும், ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இந்த திருச்சி வந்து ஒரு வருவாய் மாவட்டம், மாவட்ட மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் வந்து நம்ம திருச்சி வருவாய் மாவட்டத்துக்கு தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க்கை வந்து டெபியூட் பண்ணி அவங்கெல்லாம்
0: கொடுத்துருவாங்க. இப்போ இவங்களோட வேலை என்னவா இருக்கும்? இப்போ வந்து ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்த போகிறோம், இந்த தொழிற்சாலை கட்டுவதற்காக அப்படின்னு வந்து எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், முதல்ல பொதுமக்கள்கிட்ட இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, அதற்கப்புறம் அவங்களுடைய துணை வழிகள் என்னென்னலாம் இருக்கு?
1: ப்ரிலிமினரி முதல் நிலை அறிவிக்கை கொடுத்துருவாங்க. அதுல வந்து அவங்களோட பர்சனோட டீடைல்ஸ், மனுதாரரோட டீடைல்ஸ், ஒருத்தர் ஆகட்டும் அவரு இறந்து போனாலும் அவரோட லீகல் ஹேர்ஸ் கூட கொடுப்பாங்க. அவரோட லீகல் ஹேர்ஸ், அவரோட நிலத்தின் வகைப்பாடு, வெட்லேண்டு ட்ரைலேண்டுன்னு இங்கிலீஷ் பேப்பர்ல வரும், தமிழ்ல வந்து நஞ்சை புஞ்சை அப்படின்னு வரும். அதே சிலது புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிலத்தின் வகைப்பாடுகள்லாம் வந்து அந்த நாளிதழ்களில் அச்சிடப்படும்,
0: முதல்ல அது
1: அச்சிடப்படும். அப்ப நீங்க வந்து நம்ம கவனத்துல வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து மக்கள் வந்து சில நேரங்களில் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கவனம், ஏன்னா எனக்கு தகவல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளிதழிலிருந்து எல்லாரும் படிச்சாகணும், எல்லாரும் படிக்கணும், தகவல்லாம் தெரிவிக்கணும். ஸோ அப்படிங்கும் போது உங்கள் கவனத்துக்கு கொண்டாடுறாங்க, நீங்கள் அந்த கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதிகாரி, அந்தந்த துறை சார்ந்த அதிகாரியை நீங்கள் போய் கேட்கணும், ஏன் சார் எடுக்கிறீங்க, எதுக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்குரிய வழிமுறைகள் என்னங்கிறது, என்ன காரணம், எதுக்காக அரசாங்கம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க.
0: இப்ப எடுத்து முடிச்சோடனே இப்ப வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டு வராங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கரா 9 ஏக்கரா அந்த வழிமுக எடுக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இந்த விலை இவங்களுக்கு வந்து நியாயமானதா இருக்கா இல்லையா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. இதற்கு அரசாங்கம் எப்படி ஒரு விலை நிர்ணயிக்குது?
1: நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு, லேண்ட் நில கையகப்படுத்தும் சட்டம், 1894. அது பிரிட்டிஷ் கலோனியல் எரால கொண்டாந்தது. அந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஒரு நிலையை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பில்லு மொத அரசாங்கம் வந்து கொண்டாடும் போது, மத்திய அரசாங்கம் கொண்டாடும் போது நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் இந்த பில்லில் கொண்டாடுறாங்க. அதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க, பார்லிமெண்ட்டில் டிபேட்லாம் போணுச்சு, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் சில இதெல்லாம் கொண்டாந்தாங்க, அதெல்லாம் எக்ஸம்ஷன், அதெல்லாம் பண்ணக்க முடியாது ஃபார் பப்ளிக் பர்பஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து சில கொண்டாடுறாங்க. இப்போ நீங்க கேக்குறீங்க என்ன விலை, மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம்னாவே காம்பன்சேஷன் தான், இதுல சொலாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மானிட்டரி காம்பன்சேஷன். அது வந்து புறநகர் ஆகட்டும், 4 மடங்கு மார்க்கெட் சந்தை விலையிலே 4 மடங்கு என்னவோ நோட்டிபிகேஷன் என்னைக்கு அறிவிப்போறதோ அதுல 4 மடங்கு அவங்க வந்து தருவாங்க. நகரமாகட்டும் 5 மடங்கு நோட்டிபிகேஷன்ல, என்ன தேதி நோட்டிபிகேஷன்ல வருதோ அது வந்து தருவாங்க.
0: அப்ப வந்து 4 மடங்கு வந்து அவங்களுக்கு போதவில்லை அப்படி இல்ல வந்து இந்த லேண்டுக்கு எனக்கு வந்து இவ்வளவு வந்து பத்தாது, நான் வந்து இதை வச்சுதான் குடும்பங்கள் அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கு, என்னால இந்த விலையை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்றப்ப அவங்க மனு தாக்கல் பண்ணலாமா?
1: பண்ணலாம். நல்ல கேள்வி. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன்.

0: இந்த கேள்வியானது இன்னும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு போகணும். நம்ம மாவட்ட நீதிமன்றங்களில், நம்ம மாண்புமிகு திருச்சி மாவட்ட நீதிமன்றம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களில் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, செக்ஷன் 64 அவங்க ஒரு கொடுப்பாங்க, இடம் வந்து 10 லட்சரூபா கொடுக்குறேன், ஆனால் மார்க்கெட் வேல்யூவில் 20 லட்சரூபா போகும். நாளடைவில் மாறுது இடம், எல்லாரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வருது, மாறுது, விரிவுபடுது, அப்படிங்கிற போது நீ எனக்கு 10 சார் அவார்டு அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை எய்த்து நம்ம வந்து மனு தாக்கல் பண்ணலாம்.
1: தனிநபராக கொடுக்கலாம்
0: வழக்கறிஞர்கள் மூலமாகவும் கொடுக்கலாம். எண்ணற்ற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமும் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம். அது நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி மக்களுக்கு மாண்புமிகு மாவட்ட முதல்வர் அமர்வு நீதிபதி அவர்களிடம் மனு தாக்கல் பண்ணலாம். அந்த மனு தாக்கல் வந்து முன்னாடி அது வந்து LAOP சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நில கையகப்படுத்தும் ஒரிஜினல் பெட்டிஷன். இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் RFSTOP அப்படிம்பாங்க, ஆனால் ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சின் ஒரிஜினல் பெட்டிஷன், அசல் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனு மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களில் வரும். நீங்கள் எனக்கு பத்தலை சார், எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய உத்தரவு உடனே கொடுக்க மாட்டாங்க. அரசு வழக்கறிஞர்கள் அதில் வந்து ஆஜராவாங்க. அரசு வழக்கறிஞர்கள் அவரோட தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பாங்க.
1: அப்போ வந்து ஆனால் வந்து வாதாடக்கூடிய ரைட்ஸ் நமக்கு வந்து இருக்கு, ஆனாலும் அதற்குரிய முதிர்வு தொகை அப்படின்றத கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம்.
0: இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க, உங்களோட இடத்த எடுத்துக்கிட்டு அவங்க அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிடுவாங்க, கிளைமை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் கிளைமன்ஸ், நீங்கள் அந்த பணத்தை எடுக்க தான் முடியும், இல்லை அந்த பணத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் மதிப்பீடு கொடுங்கன்னு கேட்கலாம்.
1: ஆமாம்,
0: அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஏற்கனவே டெபாசிட் பண்ணிடுவாங்க, அரசாங்கம் பண்ணுறது அந்த அந்த
1: பண்ணிடுவாங்க.
0: அது அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது உடனே பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறபோது நம்ம நீதிமன்றங்களில் மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளோட கோரிக்கைகள்லாம் ஏற்று, மாண்புமிகு நீதிபதி அவர் கோரிக்கைகள்லாம் ஏற்று, அரசாங்க தரப்பு அவர்கள் பதிலையும் ஏற்று இதில் கண்டிப்பாக நல்ல உத்தரவுகள் பிறப்பிக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சிப்காட் மணப்பாறையில் கூட ஒரு நல்ல உத்தரவு கொடுத்தாங்க.
1: நேர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் வசந்த் அழைப்பில் நிலம் கையகப்படுத்துதல் குறித்த சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள் பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்குரிய சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை கேட்டு நீங்கள் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0331-246-2-1, 240-102-1. தொடர்ந்து பேசுவோம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
10: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
11: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: பைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
4: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் பைபர்,
3: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
4: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
3: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
4: இச்சலுகை 2026 August 1 to 90 நாட்களுக்கு மட்டுமே.
3: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்
4: கண்டிஷன் சப்ளை.
5: ஒன்பது 41 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 சட்டத்தின் பார்வையில். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நேரில் உங்களுடைய கேள்விகளோ சந்தேகங்களோ கேட்கலாம். 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல, இல்ல வாட்ஸ்அப் வழியா எங்களுடைய கேள்விகள் அனுப்புறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938 546 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணிலையும் அனுப்பலாம். வாட்ஸ்அப் வழியா இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3 கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் கேள்வின்னா வீரமணி மனப்பாறையிலிருந்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அவங்க நெருங்கின உறவினர் ஒருத்தருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்களாம். இறப்பிற்கு பின்னாடி அவர் வந்து 2ம் திருமணம் செய்துகிட்டாராம். அவங்களுக்கு வந்து 24 வயசுல ஒரு பையன் இருக்காப்லையாம். அவங்களுக்கு பரம்பரையா தாத்தாவுடைய சொத்து இருந்திருக்கு. அந்த பையனுக்கு கொடுக்காம அவருக்கு தெரியவும் படுத்தாம அவங்க அப்பாவே அந்த சொத்தை வந்து வித்துட்டாராம்.
6: சரி, இதற்குரிய பதில் தான் இப்ப நம்ம தேவையில்லையா. ஒரு சொத்து வந்து பையனுக்கு தெரியாம அப்பாவால் வந்து விற்கப்பட்டிருக்கு. வாரிசுபடி பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்து பேரனுக்கு தான் வரும். இப்போ பேரனுக்கு தெரியல, என்ன பண்ணலாம்?
7: நல்ல கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்து இது வந்து லீவிங் இன்டெஸ்டேட், இதை எழுதி வைக்காம
6: இறந்துருக்காங்க,
7: காலஞ்சென்று இருக்காரு அப்படிங்கிற பொழுது இவங்க வந்து நீதிமன்றங்களை நாடலாம்.
6: ஒருவேளை வந்து அவர் வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்காம இருந்திருந்து பையனுடைய 24 வயது இருக்கிற பையனுக்கு வந்து தெரியாம வந்து விற்கிறாங்க அப்படின்றப்ப அவர் எதுவும் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா?
7: கிரய பத்திரமா இருக்கும் அந்த பத்திரம், பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி அவங்க
6: நீதிமன்றத்தை அணுகலாம். அடுத்த கேள்விமா,
5: அடுத்த கேள்வி தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்தும் போது அது வந்து விவசாய நிலமா இருந்துச்சு அப்படின்னா உரிமையாளருக்கு பணம் கிடைக்குமா இல்ல குத்தகைக்காரருக்கு பணம் கிடைக்குமான்றாங்க. அடுத்த கேள்வியும் அவங்க கேட்டிருக்காங்க, கோவில் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கையகப்படுத்தும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்
6: எடுக்க முடியும்? ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் அடிக்கடி வர்றது வந்து கோவில் நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்றாங்க. இப்ப முதல் கேள்விக்கு நம்ம சொல்லிடலாம்,

0: ஒரு சொத்து வந்து, அதாவது அரசாங்கம் ஒரு சொத்தை எடுக்குது அப்படின்னா குத்தகைதாரருக்குரிய அந்த அமௌண்ட் போகுமா அல்லது உரிய நபருக்கு போகுமான்னு கேட்டிருக்காங்க.
1: இந்த கேள்வி அருமையான கேள்வி.
0: யாருக்கு போய் சேரும் அப்படின்றதுதான்.
1: குத்தகைதாரருக்கு போயிருந்துச்சுன்னா அப்புறம் அரசு வழக்கறிஞர் எதுக்கு இருக்காங்க?
0: அதனால
1: அரசு வழக்கறிஞர் அவர் தரப்பு சொல்லி ஆகணும். இது உரிமைதாரருக்கு தான் போகும்
0: போகும் இல்லையா? சரிங்க. ஏன் இப்போ வந்து அரசு தவிர தரப்பு வக்கீலாக இருக்கட்டும், இப்போ ஒரு நிலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்காக நான் லீஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, லீஸுக்கோ அல்லது அடமானமோ வச்சுருக்காங்க. அப்போ அதனுடைய பாதை பலன்கள் எல்லாமே குத்தகைதாரருக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போ இவங்க எழுதி கொடுத்துருப்பாங்களே, நான் கடனாக இவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவங்க ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருப்பாங்க. அது வந்து தெரியாமையே ஒருவேளை அரசாங்கம் இவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா?
1: உரிமைதாரர் தான் அவங்க டீடோ இசிஓ என்கம்பரன்ஸ் பார்ப்பாங்க.
0: சரிங்க. அதை பார்த்தாதான்
1: பார்த்தாதான் யார் உரிமைதாரரோ உரிமைதாரருக்கு தான் கொடுக்க முடியும்.
0: இப்போ அடுத்து அவங்க கேட்ட மாதிரி இப்போ கோயில் நிலங்கள் வந்து மீட்டெடுக்கிறோம், கோயில் சொத்து வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றப்ப பாக்கியதாரர்கள் கோயில் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய பலன்கள் எல்லாமே அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மீட்டெடுக்க போகிறப்ப அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய கேள்விக்குறி இருக்குல்ல.
1: கோயில் நிலங்களை பற்றி இனாம் ஒழிப்பு சட்டம் இந்த மாதிரி சட்டம்லாம் இருக்குது. அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே இருக்கும், சில ஊர்லாம் இருக்கும், இனாம் புலியூர், இனாம் குளத்தூர், அது இனாம்தார், ஜமீன்தாரி சட்டம், இனாம்தாரி சட்டம்,
0: அந்த மாதிரி
1: அந்த மாதிரி. ஹெச்ஆர்என்சி ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது வேறு. கோயில் இளங்க கோயிலுக்காக அவங்க வந்து ஏதோ ஒரு கைங்கரியங்கள் செஞ்சுருப்பாங்க, அதுக்காக அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்துருப்பாங்க, நாங்கள் வந்து பெருமாள் இங்கே வருவாங்க, கோயிலில் யாரோ வருவாங்க அப்படிங்கும் போது அதுக்காக கொடுத்துருந்துருப்பாங்க. ஹெச்ஆர்என்சி ஆக்டுக்கும் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கும் வேறு வேறு நிறைய வேறு.
0: அடுத்து ஒரு கேள்வி வந்திருக்கு,
2: ஷர்மிளா காட்டூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க வீடு வந்து தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கான். அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து துவாக்குடி பால்பண்ணை சர்வீஸ் ரோடு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலை. ஆனால் அந்த எங்களுடைய இடம் வந்து அந்த இடத்துல வந்து போகிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் கேட்குறாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கோம், ஆனாலுமே பணம் ரொம்ப கம்மியான அளவு தான் கேட்குறாங்க. இது என்ன நடவடிக்கை எடுத்து இதில் செய்வாங்க அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க.
1: ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டாங்க துவாக்குடி, அந்த ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று விடுவாங்க, அன்னைக்கு தேதியில் மார்க்கெட் வேல்யூ என்ன, உங்களுக்கு அதில் காம்பன்சேஷனில் டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் நீதிமன்றங்களில் அணுகலாம், பத்தலை எனக்கு அப்படிங்கிறத அணுகலாம்.
0: இப்போ காம்பன்சேஷன் வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ ப்ரிலிமினரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லைங்க, இப்போ மொத்தமாக ஒருத்தருக்கு கொடுப்பாங்களா இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் அனுப்புவாங்களா?
1: அந்த திட்டத்துக்கு தேவையான அத்தனை நபர்களுக்கும் அரசிதழில் நாளிதழ்களில் கொடுத்துருவாங்க.
0: தனிப்பட்ட நபருக்கு அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்
1: ப்ரியர் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருவாங்க. இவங்க அதுக்கு இசைவு கொடுக்கலனா தான் அடுத்தது அவங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷனுக்கு போவாங்க.
0: அடுத்து ஒரு கேள்வி,
2: அதே அவங்களே தான் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னா இப்போ அந்த இடத்த விற்கவும் முடியலை, இன்னொன்று அங்கே நாங்கள் வீடு கட்டவும் முடியலை அப்படின்றாங்க. அது இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அந்த இடத்துக்கு, நாங்கள் வீடாவது கட்டணும் அப்படின்றாங்க.
1: அந்த எதுவும் கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி உயர் நீதிமன்றங்களில் கேஸ்லாம் இருந்தால் அதில் நம்ம வந்து சொல்ல முடியாது.
0: நிலைமை அப்படின்றது நமக்கு தெரியல, அவங்களுக்கு சரியான கேள்வி நம்மகிட்ட கேட்கல,
1: கரெக்டான கேள்வி
0: கேட்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த நோட்டீஸை வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல.
1: நோட்டீஸ் வாங்கினா இப்போ நமக்கு பத்தலை, எனக்கு காம்பன்சேஷன் பத்தலை. இந்த சட்டத்தின் பொறுத்த வரைக்கும் மனு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு 2 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு மேலே போகும்போது 2 to 8 கோடி கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடும். 8 கோடிக்கு மேலே தமிழக அரசாங்கம்
0: கொடுத்துருவாங்க. எப்பங்கய்யா, ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம் லேண்ட் அக்யூசியேஷன் எடுக்கிறோன்றப்ப ஒரு சில நேரங்களில் இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த லேண்டு எனக்குரிய லேண்டு கவர்மெண்ட் எடுத்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்றப்ப நம்ம வந்து அதை மறுபரிசீலனை பண்ண முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம். இப்போ தனிநபர் மட்டும் இல்லை, ஒரு கிராம பகுதியை எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க, ஒரு மித்தேன் ஏதோ ஒரு திட்டம்லாம் சொன்னீங்க, அங்கே கிராம சபை கூட்டம்லாம் இந்த சட்டத்துப்படி கிராம சபை லோக்கல் கவர்மெண்ட்டு அது மாதிரி மெம்பர்ஸ்லாம் அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அந்த கிராம சபையில் நீங்கள் வந்து சொல்லலாம் இது மாதிரி எதுக்காக எடுக்க வரீங்க, அதுக்குரிய எதிர்ப்புகள் நீங்கள் இங்கேயும் நாடலாம், உயர்நீதிமன்றங்களில் பொதுநல வழக்காகவும் தொடலாம், தனிநபர் வழக்காகவும் தொடலாம்.
0: அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் சேவியர் மணப்பாறை சிப்காட்.

0: பக்கத்துலேருந்து பேசுறேன்.
1: சேவியர் சொல்லுங்க.
0: சார்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும். அதாவது மணப்பாறை சிப்காட்ல லேண்ட் அக்விசிஷன் எடுத்தாங்க சார்.
2: சரிங்க சார்.
0: அதுல வந்து ஒரே சர்வே நம்பர், உதாரணத்துக்கு ஒரு 82 சர்வே நம்பர்ல கருணாமுடி கிராமத்துல ஒரு 60 ஏக்கருக்கு பக்கமா எடுக்கிறாங்க.
2: சரிங்க சார்.
0: அதுல ஒரு பல உட்பிரிவுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியா ரேட்டு பிக்ஸ் பண்ணி காம்பன்சேஷன் பண்ணிருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த அந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, லேண்ட் அக்விசிஷன் ரூல் இருக்கு இல்லைங்களா
2: 2013,
0: அதுல வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் தி அட்ஜஸ்டன்ட் ஏரியான்னு சொல்லி இருக்கு. அதை பத்தி அவங்க ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு உள்ள ஒவ்வொரு சப்டிஷனும் தனித்தனியா ரேட்டு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நாங்க அதை கோர்ட்லயே, நீங்க மாந்தமே நீதிமன்றம் திருச்சி அந்த நீதிமன்றம் வழக்கு இருக்கு,
2: வழக்கு நிலுவையில இருக்கு,
0: வழக்கு நிலுவையில இருக்கு. அவங்க ஏற்கனவே நாங்க காமன் செஷன் நீங்க ஈக்குவலா கொடுக்கணும் எங்களுக்கு, அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரே சர்வே நம்பருக்கு எதுக்கு இந்த வேறுபாடுன்னு சொல்லி நாங்க சேலஞ்சு பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க திருச்சி நீதிமன்றம் நீங்க உங்களுக்கு கொடுத்த ரேட்டை வாங்கிட்டு நீங்க என்ஹான்ஸுக்கு போங்க அப்படிங்கிறாங்க, என்ஹான்ஸுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. நாங்க சொன்னோம் என்ஹான்ஸுங்கிற பேச்சே இல்லைங்க, நாங்க ஈக்குவலா தானே கேட்கறோம், எல்லாத்துக்கும் கொடுத்தது ஈக்குவலா தானே கேட்கறோம். அதுக்கு
2: கேள்வி புரியுது. நீங்க வழக்கு வந்து தொடுத்திருக்கீங்க நீதிமன்றங்கள்ல, நீதிமன்றங்களை நாடி வரதே வந்து மக்கள் நம்பிக்கையோட தான். உங்களுக்கு விரைவில் நல்ல நீதி கிடைக்கும்.
1: இல்ல அப்ப அவர் கேட்ட மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு ரேட்டும் இன்னொரு சைடு ஒரு ரேட்டும் கொடுக்கறாங்க
0: அப்படின்றது,
2: ஒரே சர்வே நம்பர்ல தான், அதான் அது நீதி
0: நிலத்தின் தன்மை அமைவிடும் அந்த ஈக்குவலா.
2: புரியுது சார், புரியுது சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது மாதிரி நிறைய இருக்கு, ஒரு இதுல சப் டிவிஷன் ஆகி நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க, வழக்கு நிலுவையில இருக்கும்போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நல்ல உத்தரவு பிறப்பிப்பார். உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பாக நல்ல கோரிக்கைகளா இருந்தா பரிசீலனைப்படும், பரிசீலனைக்கு எடுத்துக்கப்படும்.
1: சரிங்க, அதாவது கேள்வி கேட்டார் அவரு. இப்ப அதே கேள்வி தான் நானும் இப்ப கேட்கிறேன். இப்ப ஒரு லேண்ட்ல இதை பண்ணி கொடுக்கறப்ப ஒரே சர்வேயன் ஒரே இதுல கொடுக்கறப்ப, அப்ப மனத்தாங்கல் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்ம வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது இல்லையா?
2: இல்லப்பா, பதிவு செய்யறாங்க. அதுக்குதான் நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்எஃப்சி டிஓபி கிட்டத்தட்ட ஒரு 300-400 வழக்கு இருக்கு இன்னமும்
1: நிலுவையில
2: இருக்கு. அவங்க தரப்பு வந்து அவரு நேர் சொன்ன மாதிரி அவருக்கு எனக்கு பத்தல, எனக்கு நிகரா கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்குரிய விதெல்லாம் வந்து அதுக்குதான் அரசு வழக்கறிஞர் அவங்க தரப்பா இருக்காங்க, எதிர்மனு தரப்புல அவங்களும் இருக்காங்க, அவங்க தரப்புல சொல்லுவாங்க அந்த எப்படி இருப்பாங்க. சில நேரம் நஞ்சையா இருக்கலாம், புஞ்சையா இருக்கலாம், அந்த வகைப்பாடு இடம்லாம் சொல்ல மாட்டாங்க.
1: ஓகே ஓகே,
2: அது ஆய்வுக்கு உட்பட்டுதான் சொல்லுவாங்க.
1: அடுத்த நேயர் கேள்வி.
3: அடுத்து ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் வழியா வந்து பாராட்டு அனுப்பியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அவங்க வந்து தாசில்தார் அலுவலகத்துல வந்து பணியாற்றி இருக்கிறாங்களாம் இதுக்கு முன்னாடி, இப்ப வந்து ஓய்வு பெற்றாங்களாம். ஐயா கேக்க சொல்ற எல்லா பதில்களும் வந்து மிக சிறப்பா இருக்கு, சரியான பதில்களா இருக்கு, நல்ல தெளிவா இருக்கு, நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு ஒரு பாராட்டு.
1: உடனே ஒரு பாராட்டு கடிதம் வாசிச்சிட்டீங்க. ஐயா வந்து முதல் முறையாக நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி வானொலியில வந்து பங்கேற்றிருக்காரு, ரொம்ப அழகான தகவல்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சி மூலியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தெரியாத சில வழக்குகளையோ விஷயங்களையோ நம்ம எடுத்து கூறுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் கையகப்படுத்துதல், இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை தான் நம்மள்கிட்ட இருக்கு. பொது பயன்பாட்டிற்காக 1, அரசாங்கத்தின் பயன்பாட்டிற்கு உரிய தேவையான நிலங்கள் 1, அடுத்து தொழிற்சாலைகள் அமைவதற்கான இடங்கள் 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைப்பதற்காக. இப்படி எடுக்கிறப்ப அவங்க வந்து ஏன் மக்கள் பயன்பாட்டிற்குரிய இடங்களை மட்டும் தேர்வு செய்கிறாங்க? இப்போ புறம்போக்கு இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வகையில் நம்ம வந்து தேர்வு செய்ய முடியாதா அப்படின்னு என்னுடைய கேள்வி.
2: அவங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு திட்டத்தை வழிவகுப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது.
1: ஓஹோ,
2: அதுக்குரிய வழியில தான் வர முடியும், எந்த ரோடும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது,
1: இருக்காது
2: இருக்காது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், முடியணும்னா சில தியாகங்கள் பண்ணி தான் மக்கள்.
1: சரி, இப்போ சிப்காட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழிற்சாலைகள், அதாவது ஒரு தொழிற்சாலை வருது அப்படின்றப்ப பல பேர் அதனால் பயனடையக்கூடிய வகை இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம், எடுக்கிறோம், நிலகங்களை வந்து வாங்குகிறோம். ஓரளவுக்கு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு சிலர் என்னோட லேண்டுக்கு இந்த விலை பத்தாது, என்னுடைய வருமானமே இந்த லேண்டை நம்பி தான் இருக்குது, எனக்கு அடிப்படை முழு வாழ்வாதாரமும் இதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்றப்ப முழு தொகைக்கான முதலீடாக வந்து அவங்க கேட்குறாங்க இல்லையா. கேட்குறப்ப இது வந்து தர முடியாதுன்னு அரசாங்க வக்கீல்கள் கொடுக்குறாங்க, வழக்கம் நீதிமன்றம் கொடுக்குறது. மேல் முறையீடு செய்ய போகிறப்ப அதற்குரிய பிரதிபலன் நமக்கு கிடைக்குமா?
2: அந்த சட்டத்தில் சொலாசியம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது 100%ங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த

0: சட்டத்தில் வந்து முகப்புறையிலே சொல்லியிருப்பாங்க, அட்லீஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் டு தி ஓனர்ஸ் ஆஃப் தி அஃபெக்டட் ஃபேமிலிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கு.
1: அதனால அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
0: முன்பிருந்து சட்டத்துக்கும் இப்ப இருக்கிற சட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ரீசெட்டில்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறது இருக்காங்க, அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நியமிப்பாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அது அடுத்த ரோல் இன்னும் நிறைய இருக்கு. இடம் கொடுக்குறாங்க, வாழ்வாதாரமே போகுது அப்படின்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அந்த இடத்துக்கு என்ன, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு 2 ஏக்கர் மேலே ஒரு 5 ஏக்கர் மேலே போகுதுன்னா அதில் ஒரு உட்பிரிவு இருக்குது. 2 to 2.5 ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷனில் திரும்பி கொடுக்கலான்னு இருக்குது, சட்டத்தில் இருக்குது, இடம் இருக்குது சட்டத்தில்.
1: ஆனால் சில வரைமுறைகளையும் வந்து அரசாங்கம் வந்து கொடுத்து தான் செய்கிறாங்க. அதாவது ஒரு நபருக்கு வந்து வேலைகள் கொடுக்குறோம், அல்லது இவங்களுக்கு வந்து பென்ஷன் சிஸ்டம் கொடுக்குறோம், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் உதவிகள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து செய்தித்தாள்கள் மூலியமாக வந்து படித்தா தெரியுது. அடுத்து ஒரு கேள்வி, நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா, யாருங்க சார்?
2: வணக்கம் மேடம், நான் உரிமைத்திருந்து ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன்.
1: ஈஸ்வரமூர்த்தி சொல்லுங்க.
2: ஆமாங்க, இந்த ஏரி நிலத்தை கவர்மெண்ட் நிலத்தை தனியாருங்க நிறைய காடாக்கிட்டாங்க. கலெக்டர்ல வந்து மனுவா கொடுத்தாலும் வந்து பார்க்கல, எதுவும் பார்க்கல. அது உச்சநீதிக்கு நீதிமன்றத்தை நாடலாங்களா எப்படிங்க? அதுக்கு தான் கேட்கலான் பாருங்க.
1: ஓஹோ, ஏரியை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க தனியார் நிறுவனங்கள். அதை வந்து நீதிமன்றத்தை நாடலாமான்னு கேக்குறாங்க.
2: ஆமா, அந்த ஓடையில தண்ணி தேங்கி போற மாதிரி கட்டையெல்லாம் சிமெண்ட்ல கட்டிருந்தாங்க, அதெல்லாம் இடிச்சு தள்ளி நிறைய எல்லாம் காடா மாதிரி ஆகிட்டாங்க.
0: புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா, பாதிக்கப்பட்ட நபர்களோட இதெல்லாம் புரியுது,
1: ஆதங்கங்கள்லாம்
0: புரியுது. நீங்க மாவட்ட ஆட்சியரை எப்ப அணுகுனீங்கன்னு தெரியல, ஒரு திரும்பி ஒரு வாய்ப்பு இருந்தா இன்றைக்கு இருக்கிற மாவட்ட ஆட்சியரை அணுகுங்க. அது தீர்வு காணலன்னா நீங்க வந்து நீதிமன்றங்களை நாடலாம்.
1: முதல்ல வந்து நம்ம
0: மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுங்க.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஏரிகள் குளங்கள் வந்து மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏரிகள் நிறைந்த இடம், இது வந்து காடுகள் மீட்டெடுக்கப்படைய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழிப்புணர்வோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இப்போ நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்றது ஒரு சட்டம் வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் அவங்க ஒரு இடத்த வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி அவங்க ஒரு இடத்த வந்து சில இடங்களில் பொதுமக்களுக்காக பயன்பாட்டிற்கு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சில காரணங்களுக்காக இந்த ரயில்வேயும் மிலிட்ரிஸும் கேட்குறோம் அப்படின்றப்ப அந்த பொதுமக்களுடைய ரிப்ளை என்னவா இருக்குன்னா, நாங்கள் வந்து ஆண்டாண்டு காரணமாக இங்கே தான் இருக்கோம், அப்போ எங்களுக்குரிய வாழ்வாதாரம் எங்கே அப்படின்னு அவங்கள்ட்டே திருப்பி இந்த கேள்வி கேட்குறாங்க. இது எப்படிங்கய்யா?
0: இச்சட்டத்தின் பொறுத்து மட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த சட்டத்தோட நிறைவே தான்.
1: அதனால அதுக்கு வந்து மாற்று வழி ஏதாவது,
0: மாற்று வழி இருக்கு, மாற்று வழி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய மாற்று வழி
1: கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: யாருங்கய்யா?
3: ஐயா, கீழவழி ஒரு பழனிசாமி பேசுறேங்க. ஆமா,
1: பழனிசாமி சொல்லுங்க ஐயா, கேள்வி கேளுங்க.
3: கரூர் கலெக்டர் வந்து இடத்தெல்லாம் பார்த்து நேரா வந்து யூடிஆர் மாற்றம் பண்ணி கொடுத்து பேரும் ஏத்தி கொடுத்துட்டாங்க.
1: எதுக்காக?
3: யூடிஆர் மாற்றமா இருந்தது சித்தப்பா பேர்ல இருந்தது, அத வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. அத வந்து பேர் ஏத்தி கொடுத்தா போலீஸுக்கு லெட்டரும் கொடுத்தாங்க. போலீஸ் வந்து அதெல்லாம் நாங்களாம் செய்ய மாட்டோம்
1: அப்படின்னாங்க.
3: அப்புறம் திருப்பி ஐஜி கிட்ட வந்தேன்.
0: புரியுது, உங்க கேள்வி புரியுதுங்கய்யா. நீங்க ஒரு தனிநபர் யூடிஆர் இதுல வந்து மாறி இருக்கு, பட்டா மாறி இருக்கு, அதானே உங்களோட கேள்வி? அதுக்கு நீங்க வந்து காவல்துறையில கொடுத்துருக்கீங்க, கரூர் மாவட்டம் கொடுத்துருக்க, விசாரணை பண்ணுவாங்க. அதுல வந்து முறையற்ற இது இருந்தா அவங்க காவல்துறை விசாரணை பண்ணுவாங்க. நீங்க சிவில் நீதிமன்றங்கள்ல நாடலாம். இந்த நத்தம் பட்டா சில சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும், பட்டாவை மாத்திருப்பாங்க தெரியாம மாறி இருக்கும். இது வந்து ஸ்கீம்ஸ் அப்டேட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கும். அதனால நீங்கள் நீதிமன்றங்களை நாடி அதே மாதிரி தாசில்தார் அவர்களுக்கு மனு செய்து அதை வச்சு நீங்கள் அதில் ஒரு உத்தரவு போடுவாங்க. அது அதுலேயும் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாட்டி நீங்கள் நீதிமன்றங்களுக்கு வாங்க.
3: இல்லை, திங்கக்காம கூட போனாங்க ஐயா.
1: சரிங்க,
3: எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு கலெக்டர் சொன்னாங்க. நீ போய் அவங்க காலி பண்ண மாட்டாங்கிறது தான் அது. நம்ம
0: புரியுதுங்கய்யா, உங்கள் கேள்வி புரியுது எனக்கு. இது வந்து சிவில் வழக்கு, சிவில் வழக்கு. நீங்கள்

0: நீதிமன்றத்தை
1: நாடணும். இப்ப யூடிஆர் அப்படின்னா என்னங்க?
0: இது அப்டேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஸ்கீம் எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஸ்கீம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நிலமற்ற விவசாயிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, நத்தம் பட்டா விவசாயத்துக்கு வீடு இல்லைம்பாங்க. நல்லா புறம்போக்கு, ஊர்ல புறம்போக்கு இருக்கும், கிராமத்துல புறம்போக்கு இருக்கும், வீடு கட்டிக்கோங்க ரெண்டே கால் சென்ட் ஸ்கீம்லாம் இன்னமும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கு.
1: ரொம்ப அழகான கேள்விகள்லாம் வந்து நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்திகளில் கேட்டோம், வருகை இல்லா பதிவு நடைமுறைக்கு வந்து வரப்போகுது அப்படின்றது. இது ஒரு நல்ல வரவேற்புக்குரிய ஒரு திட்டம் தான். இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல். இந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுது, இதற்குரிய பலாபலன்கள் என்ன, அதாவது வந்து அரசாங்கம் எதற்காக இந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்றதுக்கு நல்ல ஒரு பதில்களை கொடுத்ததற்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு சட்டம் நமக்கு இருக்கு அப்படின்னா வாழ்வாதாரத்திற்குரிய மூல காரணங்கள் என்ன, அதற்குரிய செயல்பாடுகள் என்னன்றதையும் நமக்கு வந்து உதவிகள் அரசாங்கங்கள் செய்யுது. வளமான வாழ்க்கைக்கு அரசாங்கம் பல உதவிகள் செய்யுது அப்படின்றத நாம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நல்ல தகவல்களை கொடுத்த வழக்கறிஞர் விக்னேஷ் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்தது சட்டத்தின் பார்வையில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் யஷ் விக்னேஷ் அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. உடன் உரையாடினார் கோகிலா காசிராஜன்.

0: அடுத்ததான் பாடல்களோட காத்திருக்கு போடாட்டம் போடு நிகழ்ச்சி. அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். இல்லம் தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் பொதுமக்கள் பங்கேற்று தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் நாட்டுப்பற்றை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மக்கள் இயக்கமாக இந்நிகழ்வு மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 80வது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அதிகம் கூடும் ரயில் பேருந்து நிலையங்கள் கோவில்கள் உள்ளிட்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வடப்பட்டி கிராமத்தில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் வேலை நாடுனர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கீழூர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் தொகுப்புதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் இதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நீதிபதி சக்திவேல் தலைமையில் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 6247 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 80.70 அடியாக உள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 5500 கனஅடியாக குறைந்துள்ளது. பாதுகாப்பாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மாணாக்கர் இணையதளம் மூலம் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வானொலி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப் எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்ததாக காலை 11 மணிக்கு திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி

அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. ஐ தெக்கிட்டு கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் துள்ளலிசை பாடலோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்ததாக 11 மணிக்கு திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எல் நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் சந்தையூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனிவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் உங்களுக்காக. பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த போடு ஆட்டம் போடு மீண்டும் வரும் நாளை காலை 10 மணிக்கு. நேரம் காலை 10:30.
1: பிஎஸ்என்எல் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
8: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
0: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் கேட்க இருக்கிறோம். இதுல சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். அதுக்கு முன்பாக நம்ம இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கோம். அந்த வரிசையில முதல் பாடலா எங்க ஒரு காவக்காரன் படத்திலிருந்து அணிவகுக்கு இருக்கு.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் கேட்க இருக்கிறோம். நாளைக்கு சுதந்திர தினம் கொண்டாட இருக்கிற இந்த சமயத்துல சுதந்திர வேள்வியில திருச்சிராப்பள்ளியோட பங்கு குறித்து நிறைய தகவல்களை நம்மளோட பகிர இருக்கிறாங்க திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இப்போ இருபட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா ஊர்காவலன் படத்திலிருந்து பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

பாவையரின் பங்கேற்பில், பூவையரின் அலங்கரிப்பில், தோழிகள் மட்டும் மனம் திறந்து பேசும் நேரம். நம்ம ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். உங்க எண்ணங்களையும் பகிர்ந்துக்கலாம், நீங்க விரும்புகிற பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நாள்தோறும் பகல் 12:10 தோழிகளே, உங்களுக்கான நேரம் மங்கையர் உலகம்.

நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நண்பர்கள், 12:10 மங்கை இருளகம். இன்றைய தலைப்பு கற்கால கருவிகள். நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எழுதி

கொரோனா காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம். சேலம் சந்தையூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நமது வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் கருத்துக்களை வரவேற்கிறோம். மின்னஞ்சல் வழியாக உங்களின் கருத்துக்களை பகிர aartrichy@gmail.com. அஞ்சல் வழியாக உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: எந்நேரமும் பொன்னேரமே, இந்நேரம் காலை 11 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் இந்த உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். இதன் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதுடன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி அவர் கௌரவிக்க உள்ளார். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். பள்ளி மாணாக்கரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தில் பல்வேறு முக்கிய இடங்களில் இரவு நேரங்களில் மூவர்ண வண்ண விளக்குகளால் ஒளிரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி விமான நிலையம் தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் மூவர்ண விளக்குகளால் மிளிர்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வீடுதோறும் மூவர்ண தேசிய கொடியேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அஞ்சல் துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையினர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மூவர்ண தேசிய கொடி பேரணியை நடத்தி வருகின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவர்ண கொடி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. விமான நிலையம், மாநகராட்சி, துறைமுகம், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மூவர்ண தேசிய கொடி மின் விளக்கு அலங்காரங்களால் ஜொலிக்க விடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தி
1: தமிழக அரசு விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சாவூரில் அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் சாலையோர தள்ளுவண்டி உணவு கடைகள் அமைக்க வழங்கப்படும் கடன் உதவியை பெற தகுதி வாய்ந்தோர் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 2 காட்டு யானைகளை பல மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீண்டும் காட்டிற்குள் விரட்டினர். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புறத்தையொட்டி இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் இலக்கியம் பேசுவோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார் திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள்.

0: ஐயா இதுவரை இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி நூலிலும், இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலிலும், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வகித்த பங்கினை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி என்கிற நூலில், சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி, 20ஆம் நூற்றாண்டின் நாட்குறிப்புகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சாதனையாளர்கள் குறித்த தொகுப்புகள், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியினுடைய பங்கை விரிவாக கூறுது. இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பதிப்பாளரும் கூட. தனது காவிரி பதிப்பகத்தின் மூலம் இதுவரை 6 புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். உறையூரில் 110 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாகிச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா, இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, இந்திய விடுதலை போரில் தமிழகம், இந்த இரண்டு நூலையும் எழுதுவதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கிறிஸ்துவ ஆண்டு 2000 ஆண்டு பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த 1000 ஆண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க. மில்லியனம் அப்படி நடத்தினாங்க. அப்போ நம்முடைய மாவட்டத்தை பற்றியே ஒரு வரலாறு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, அது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி த்ரூ ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூலை பேர் வச்சு அந்த ஆர்வத்தின் காரணமாக எழுதணும்.
0: மொத்தம் ஒரு 7 தலைப்புகளில் கலை, இலக்கியம், அரசியல் இயக்கங்கள், அப்புறம் பல்வேறு பிரிவுகள்னு போட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு 7 தலைப்புகளில் அந்த நூலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க. சுதந்திர போரில் எப்படி இந்த காங்கிரஸ் இயக்கம் தோன்றதுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளி நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு எங்களோட பகிர்ந்து முடியுமா?
1: நம் நாட்டினுடைய விடுதலை போரை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். இதில் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பூடித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் போராடினாங்க, அதை நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநகரத்தில் யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது, மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில் இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்கே வெள்ளையர்களால் அவங்களுக்கு முன்னக துன்பம் வந்ததுனால இங்கே வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் சொல்லி, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்றாசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முத முதல்ல வெளியிட்டது மருது சகோதரர், திருச்சிராப்பள்ளியில் தான் வெளியிட்டாங்க.
0: மலைக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நம்ம மெயின் கார்டு கேட்டுன்னு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி, சந்தா சாஹிப், 2 பேத்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
1: ஆமா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம் இப்போ பார்க்குற மதில் சுவர்லேருந்து அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்குது, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்கே காந்தி மார்க்கெட், அங்கே ஒரு வளைவு இப்போ இருக்குது. இது ஒரு பெரிய மதில், அதுக்கு பக்கத்தில் பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்போ மேலரண் சாலை, கீழரண் சாலை இருக்குது. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
0: அடுத்து வேற எதுவும்
1: அதே காலகட்ட சுதந்திர போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்கக்கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்போ வந்து இங்கே நதர்சா தர்கான்னு சொன்னவங்க அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினார். அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றின பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகரில் மிக மிக வேர் ஊண்டு இன்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலவில் பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னி பெசன்ட் அம்மையாரை வேறு ஏதோ நிகழ்வு கைது பண்ணுறாங்க. அப்போ இங்கே மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரட்டி விட்றாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னி பெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பாக வந்து அப்போ எஃப்ஜிஎன் நடேசையர் தாசிக ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர் அவர் மாணவராக இருக்கார். அவர் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமாக போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேர், அவர் நேராக மாணவர்கள் மத்தியிலே போகிறார். காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நிற்கிறார். மாணவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவாற்றார். மன்னி பெசன்ட் அம்மையா இருக்கா, நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் ஒன்றாகாது, நீங்கள் தயவுசெய்து படிங்க, படித்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் கொடுக்குறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போகிறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமாக அன்னி பெசண்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில
0: காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்துக்கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறார். அவர் முதலில் சேர்ந்து பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போற இடத்துல இவரே பேசிக்கிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரிதான் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்ப்ல இவர் சேர்த்துறாரு. எகிப்து நாட்டில் இந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே காந்தியடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலி சகோதர ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன் ஹால் அங்கே தான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முர்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேரால
1: பள்ளிக்கூடம் ஒன்று,
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது மார்க்கெட், நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பெரிய ஆளுமை. அவர் அவர் தான் அதுக்கு வரவேற்புதல் கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வர்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் ஏறத்தால 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார், இரண்டு பக்கமும் சிங்கம் போல தியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்கும போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம்.

எதில் அந்நிய தந்து புகழ் என்ன நீதி ஆயிரம் உண்டிக்கு சாதி எனில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி தாயின் பயிற்சியில் பிறந்தோர் ஒரு தாயின் பயிற்சியில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ தந்தே.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இலக்கியம் பேசுவோம்.

0: தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள்.
1: இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு, அதில் முகமது அலி சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
2: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதுல திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்க வர்றாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கியிருந்து இந்த மாவட்டம் பூரா சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்பொழுது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறாரு. ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில் எந்த இடத்திலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கல்லோ திறப்புகளாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில் போனீங்கன்னா
1: உள்ள நுழையும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம்
2: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்கே இருக்கு. ஆனால் அது அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே மாவட்டம் பூராமே லால்குடி மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு. துண்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே தமிழில் சொல்கிறார், ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு தமிழில் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை நம்முடைய தூய வரலாறு கல்லூரியில் அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹாலில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரி சார்பாக ஆங்கிலத்தில் வரவேற்புரை அழைத்து கொடுக்குறாங்க. அவர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்கள் ஒன்றா என்னுடைய குஜராத்தி மொழியில் கொடுத்துருக்கணும், இல்லை உங்கள் தமிழ் மொழியில் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். இது வந்து அவருடைய தாய்மொழி பற்றி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போகிறாங்க.

0: பண்ணாங்க. ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாகாத செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அது கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பை பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க, நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் இது நிறுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து எக்னேசியஸ் அப்படி சொல்லி ஒரு மாணவனும் அப்துல் சுபான் அப்படி சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ்காவில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவி தான் பாடுவாங்களாம். காங்கிரஸில் மது விளக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
1: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்.
0: ஆமாம், பொருத்தமாக தான் இன்னைக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள், அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
1: முதல் செய்தி சவுக்குல நடந்த கூட்டம் ரவுண்ட் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் TSS ராஜனுடைய வீடு. வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாளில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிற பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ ஒரு 100 பேர் வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போறாங்க. கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார்னு அங்கே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் தங்கி அதன் பிறகு கல்லணை வழியாக போறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவில் அடிக்க போறாங்க. இந்த 100 பேர் மட்டுமல்ல, அப்போ போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது KJ தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போடுறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி இரவோடு இரவா வழி நெடுக அந்த சாலையில் இருபுறம் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் கட்டி கட்டி தொங்க விட்றாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகவே நம்ம கருதலாம்.

ஆசை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எற்றும் ஆசை இல்லதா. குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிர் என்று யாரும் இல்லை, எற்றும் ஆசை இல்லதா. கோபம் இல்லை, தாபம் இல்லை, சாபம் கூட இல்லையே, பாபமான செய்கை ஒன்றும் பண்ணும் ஆசை இன்றியே, பண்ணும் ஆசையே. கத்தி இன்றி, ரத்தமின்றி.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிய இலக்கியம் பேசுவோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்சப்பாடு நீங்க சொன்னீங்க 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றாரு, அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்
2: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்காநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம் உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
1: 1930 அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
2: 30 அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமுறை படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த குளித்தலையில் தர்மலிங்கரோட முக போனார், அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா 1936 இங்கே நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தரார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாகவே போகிறார். அவர் உறையூரில் இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 முறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போகிறார். இது ஏன் போகிறாருங்கிறது கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்ணார்னா 1924 இங்கே காவேரியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்போ கம்பரசம்பேட்டையில் நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம் அங்கே இருக்கு, கிணறுகள் இருக்கு, 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள்லாம் தூர்ந்து போச்சு, அப்போ நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பார்க்குறாரு, நேராக போய் சொல்கிறாரு, ஆனால் அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதே வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்கிறார். இவர் உடனே அதை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்கே அவர் வந்து மேல்முறையீடு செல்கிறார். அந்த மேல்முறையீடில் லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சால் அவனை நீ பாராட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டித்து இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேராக அவருக்கு தபால் போடுறார், உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டில் பெரிய விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் வந்து நேரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டில் இருக்குது, வேற எங்கேயும் அவர் அப்படி தான் சாப்பிட்டுருக்க மாட்டார், மேசை மீது உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம். தரையில் உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார்.

0: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்னு நினைக்கிறேன்.
1: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார், டைம்னு ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழு எப்படியோ தொடர்பு கொண்டு முத முதல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல கிரிக்கெட் குழுவோட போறாரு, அவர் ஏற்று வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரத்னவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
0: எப்படி ரத்னவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டிஎஸ்எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி சொல்லுங்க.
1: டிஎஸ்எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சார். லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து வாவை சொய்யர் அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, காந்தியடியில் அங்க இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்க இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிறாரு. இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தாழ அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலே அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்கே மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கிலேய காலத்திலேயே. அப்போ இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரில் சிறைச்சாலை இருக்கு. அதுதான் இப்போ இருக்க சையது புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை, ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்போ இவர் தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும் இல்லை, இப்போ புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகு தான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டிஎஸ்எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துகிட்டாரு. 1947 August 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில் தான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுற்றி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போது எம்எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையாக பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
0: அதே போல இப்போ நீங்கள் சொன்னீங்க, லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்புறம் வாவேஸ் ஐயர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளி தான், அவருடைய பங்களிப்பு.
1: வாவேஸ் பங்கு பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸாரை பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 மைலுக்கு மேலே கடலில் இருந்து வந்தார். மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லேயே இங்கே வந்து இறங்கும் பொழுது ஆனால் பிடிபட்டார். அப்போ சிறையில் இருந்துட்டு இங்கே வந்தார். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகாக எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் காந்தியடிகள்கிட்ட வந்த பிறகு ஒரு மிதவாதி ஆயிடுறாரு. அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றாரு. சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்தபொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதியை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யர் விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
0: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு திருநேயருடைய பின்புறம் டிவி சாமிநாத சாஸ்திரியோட பேரில் அமைஞ்ச ரோடு, அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி நம்மளுடைய
1: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி, ஒரு ஆயுர்வேத மருத்துவர், உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு, வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு.

0: மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூத்துக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதை வச்சு அதை நூல் நூத்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன சிறப்பு என்னென்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார், அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு பேர், அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துகிட்டு இருப்பாங்க.
1: எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு
0: கண்டிப்பாக. அதனால தான் அப்போ வந்து நம்முடைய நகர்மன்றம் வந்து அந்த சாலைக்கு சாமிநாத சாஸ்திரி சாலைன்னு பேர் வச்சாங்க.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக, புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்த போது டிஎஸ் அருணாச்சலமும் சங்கிலியா பிள்ளையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா டிஎஸ் அருணாச்சல மன்றம்னே நம்ம
1: திருச்சி சிலையே இருக்கு.
0: ஆமா சிலையே இருக்கு. அவருடைய பங்களிப்பு பத்தி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியா பிள்ளை வந்து அந்த காலத்துல ஆங்கில அரசுல சர்வேயர் நில அளவை பணி புரிஞ்சார். அவர் சாதாரணம் அல்ல. அன்னைக்கெல்லாம் நில அளவை பதவியை காந்தியடிகள் சொன்னார்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்துல பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல வெள்ளையினை வெளியேறு, காந்தியடிகளை விடுதலை செய், இப்படி பல்வேறு இது இவங்களே கையில எழுதி எழுதி பல இடங்கள்ல ஒட்டிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்போது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டுல இருந்து இங்க இருந்திருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்னா அப்படின்னு சொல்லி அவங்க எங்க இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க. அப்பதான் இவர் பையில அவங்க இருந்ததுலாம் சில செய்தி இருந்திருக்கு. அப்படியே எடுத்து வாயில போட்டு மென்று முழுங்கிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஹாலாசியம் ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணிச்சு வழக்கறிஞர் புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னன்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது, விருதுநகர்ல இருந்து ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுக்க அப்படின்னு. இவங்களுக்கு புரியல. இப்போ இவரு நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தை நிற்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலில் தான் அவர் திருமணம், யாருக்கு முத்துசாமி ஆசாரிங்கிறவர் காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடித்தாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியம் வந்து போலீஸ்கார்ட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு இரவு 10 மணிக்கு மேலே கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதுரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரா.
0: அது மாதிரி இன்னும் நிறைய
1: பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜி டி கோபாலன் ஒருத்தர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரையே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிக்கணும்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஜி டி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு. இதில் இந்த ஜி டி கோபாலன் என்ன பண்ணுவாராம், உடம்பு பூரா அது குறிப்பாக மார்பிளையும் பின்புறத்துலையும் பெரிய அட்டை, அதில் சைமனே வெளியேறின்னு வேண்டி வர்றான். இவரை போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டா இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சி வரான், பின்பக்கம் முடியாதான் பின்பக்கம் கட்டி திருப்பிடுவான். இந்த போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்கே பார்த்தாலும் மக்கள் மத்தியில் இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போறான். அவர் சைமன் துரைசாமியும் அதே மாதிரி தான்.

0: பெரிய போராளிகள் அவங்கெல்லாம்.
1: கட்டாயமா வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாரூருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
0: 1942 அப்போதான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படின்னு சொல்ற செய்யல செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பே பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாதிரி நடத்த சொல்றாரு. அப்போ அவங்கலாம் கைது பண்ணிடுறாங்க காந்தியடிகள், அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க, நேருவியை சிறைப்படுத்திடுறாங்க. இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பக்தவசலம், முத்தரங்க முதலியார், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயிலில் வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வராரு. ஆனால் காமராஜர் என்ன பண்றாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்பர் நெல்லூர்ல அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பா கட்டிட்டு வேற பஸ் ஏறி ஏறி எப்படியும் ஏறி வேலூருக்கு வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்கிறாரு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வர்றாரு. இங்கே தான் வந்து நம்ம ஹாலாசியம், அப்போ நாராயணசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடுன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டிஎஸ் அருணாச்சலம் இவங்கெல்லாம் சந்தித்து அவங்கள்ட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போகணும் எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போயிட்டு பண்ண ஒரு கைதியாகிறார். தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா புகழூர் இருக்கு இல்லையா கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவருடைய கணவர் நன்னா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைது பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றணும். அதே மாதிரி ஜெயகொண்டா அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. டி எஸ் அருணாச்சலம் தான் முன்னேறி நடத்துகிறார். அப்போ எஸ்கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைது ஆடுறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய அர்ஜன் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
1: ஆமாங்க, இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர போரில் எப்படி ஈடுபட்டுச்சு, முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போரில் இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம, நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நேரம் நண்பர்கள் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி 301 பேருக்கு வீர தீர செயல் பதக்கங்களும், 92 பேருக்கு சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்களும், 664 பேருக்கு சிறந்த சேவைக்கான பதக்கங்களும் வழங்கப்படுகின்றன. தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 20 அதிகாரிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தேச பிரிவினை நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த செய்தியில், சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இந்நாளில் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். 1947 ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இன்னலுக்கு உள்ளான கோடிக்கணக்கான தியாகிகளை இந்நாளில் வணங்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்டரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேகா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 196 பயனாளிகளுக்கு 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் இன்று வழங்கினார். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையுடன் இத்தினம் இணைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தனர். கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரம் 6 குறட்பா.
2: மண்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்மளால சாப்பிடாம 15 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? தண்ணி குடிக்காம 5 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கலாமா? ஆனா காத்துன்னு சொல்றதை விட மூச்சுன்னு சொல்லலாம். மூச்சு விடாம 5 நிமிஷம் கூட வாழ்றது சிரமமான விஷயங்க. உண்மையிலேயே நாம சுவாசிக்கிற இந்த மூச்சு காத்து சுத்தமா இருக்குதா? நாம சுவாசிக்க வேண்டிய ஆரோக்கியமான காத்துல கரியமில வாயுவோட அதிகபட்ச அளவு 350 ppm தான் இருக்கணுமா? ஆனா நாம இப்ப சுவாசிக்கிற காத்துல கரியமில வாயுவோட அளவு 427 ppm இருக்கலாம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல 500 ppm அப்படிங்கிற அளவை தொற்றுமா. இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கோட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரையும் தூக்கிக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருமா. சரி, இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் விடதேடிக்கிட்டு விஞ்ஞான உதவியோட வேற எங்காச்சும் உயிர் சூழல் இருக்குதான்னு தான் ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க. இயற்கை ஆர்வலர்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா, பசுமை போர்வை அப்படிங்கிற காடுகளோட பரப்பளவை அதிகரிக்கணும், மரங்கள் செடி கொடிகளை போர்க்கால அடிப்படையில வளர்க்கணும், பூமிய குளிர்விக்க மரங்களோட பங்கு அளப்பரியதுங்க. ஆனாலும் இருக்கிற எல்லா மரங்களும் இயற்கையில எப்பவுமே மூச்சு காத்த உற்பத்தி செய்தா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லையா. ஆக்சிஜனை எப்பவும் வெளியிடக்கூடிய சில தாவரங்களும் நம்ம பூமியில இருக்கு. அரச மரம், மூங்கில், துளசி, இது மூன்றுமே ஆக்சிஜனை தொடர்ந்து வெளியிடக்கூடியதான். அரச மரம் வச்சு வளர்க்க நிறைய இடம் தேவைப்படும். ஆனா இப்ப நாம கட்டிருக்கிற வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதுக்கு அடுத்தது மூங்கில், இதுவும் கிட்டத்தட்ட நிறைய இடத்த பிடிக்கக்கூடியதுதான். இப்ப இருக்க சூழலுக்கு ஏத்த மாதிரி முழுசா மூச்சு காத்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செடி இருக்கு. அளவுல சின்னதா இருந்தாலும் ஆக்சிஜனை அள்ளி கொடுக்குதான். இதுக்கு தேவையான இடவசதியும் குறைவுதான். அதுதாங்க துளசி. பெரிய மரங்களை வளர்க்க முடியலன்னா கூட உயிர் சூழலை உயிரோட்டமா வச்சிருக்கக்கூடிய உன்னதமான இந்த சிறு தாவரத்தையாவது வளர்க்கலாமே.

0: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து வர இருக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று கற்கால கருவிகள். 1:00 காவிய கானங்களின் அணிவகுப்பில் வர இருக்கிறது மதுர கீதம். 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு, டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ண கோலங்கள். மாலை 5:00 திருச்சி சாரதாசின் ஆலய உலா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் தர்மசம்வர்த்தினி சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. மாலை 5:30 இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன் மாலை. மாலை 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 7:00 முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நேரலையாக. இதன் தமிழாக்கம் 9:30 ஒளிபரப்பாகும். நேயர்களே, நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை வரவேற்கிறோம். உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி FSM முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில்

0: விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம இனி கேட்டு ரசிக்க இருக்கோம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கற்கால கருவிகள் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாங்க. அதாவது என்னதான் நவீன யுகத்துக்கு நம்ம வந்துட்டாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ சில தருணங்கள்ல இந்த கல்லால செய்யப்பட்ட கருவிகள் நமக்கு உதவத்தானுங்க செய்யுது. அப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய கல் கருவி எது, இல்ல உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கருவிகள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, இப்ப வரைக்கும் என்ன பயன்பாட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா நம்ம பண்பலையில பகிர்ந்துக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா இதுவரைக்கும் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பங்கேற்காத அறிமுக தோழிகள் பங்கேற்கலாம். 4-3-1-246-102-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளை நீங்க பங்கேற்கலாம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அதிபதி

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: பன்னெண்டு மணி 17 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டிருக்கோம். மங்கையர் உலகம், மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கற்கால கருவிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தோம். கற்கால கருவிகள்னா நம்ம கற்காலத்துக்கே போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த கல்லால் செய்யப்பட்ட கருவிகள், அதுவும் கூட நம்மளுடைய மனித நாகரிக வளர்ச்சியில் பெரிய பங்கு வகித்துன்னு தான் சொல்லணும். இப்போ நவீனத்தில் நம்ம வந்தாலும் கூட என்னதான் கருவிகளை பயன்படுத்தினாலும் சில தருணங்களில் நமக்கு இந்த கல்லாலான கருவிகள் பயன்படுது, உதவுது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். நிச்சயமாக உங்களுக்கும் உதவும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இணைப்பில் முதல் தோழி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். நான்
1: வணக்கம், யாரு?
2: திருச்சி கே கே நகர்ல இருந்து விவேகானா.
1: வரவேற்கிறோம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு. சொல்லுங்க விவேகா, நீங்க இப்பெல்லாம் என்ன கற்கால கருவிகள், அதாவது கல்லாலான கருவிகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: ஆனா எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா ஒரு அம்மாச்சி, அவங்க வந்து அந்த காலத்துல 1951 ஆட்டுக்கலும் அம்மிக்கலும் 10 ரூபாய்க்கு வாங்கினதுண்ணா.
1: 1951?
2: ஆட்டுக்கல்
1: ஆட்டுற அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் ஆட்டுக்கல்னால யோசிக்கிறாங்க, ஆனா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாவும் இருக்கு, கேக்கும் போதே சுவையாவும் இருக்குது. வேற என்ன கருவிகள்லாம்?
2: வேற வந்து தீர்க்கல் வச்சிருக்கோம்னா.
1: என்ன கல்லுங்க?
2: இந்த தீர்க்கல், அதாவது இந்த உளுந்து அதெல்லாம் ரெண்டா புடைக்கிறது வச்சிருக்காங்க.
1: சரி சரி சரி. தீர்க்கல்,
2: ஆமா அது வந்து. அப்புறம் உலக்கை,
1: உரல் கல், உரல்
2: வச்சிருக்கோம்.
1: பெரிய விஷயமாச்சே. இந்த மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பான பயன்பாடோட சொல்லி இருக்கிறீங்க, எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு,
2: அப்படிதானே?
1: வாழ்த்துக்கள் விவேகா உங்களுக்கும். இவங்கள மாதிரி இப்ப விவேகா சொன்னது மாதிரிங்க, இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல், திருகுகள், உரல், பெரும்பாலும் இந்த 4 தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கல்லாலான கருவிகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டியும் கூட சில பகுதிகளில், சில இடங்களில், ஏன் உங்கள் வீட்டிலையும் கூட சில கருவிகள்லாம் இருக்கலாம். அதாவது அது இசைக்கருவிகளாக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்பாட்டுக்குரியதாக இருக்கலாம், இல்லை கால்நடைகளுக்கு உதவக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக எங்களோட பகிர்ந்துக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின்

0: குறிப்பு எண்ணோட 240-102-1 இந்த எண்ணில் அறிமுக தோழிகளை நீங்களும், 240-6-102-1 இந்த எண்ணில் அறிமுகமான தோழிகளை நீங்களும் பங்கேற்கலாம். இணைந்திருங்கள் மங்கையர் உலகம், இது எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கற்கால கருவிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்து தோழிகள்ட்ட எல்லாம் கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து யார் பேச ரெடியா இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
7: எல்லாரும் நல்லா இருக்கலாம் சார். நிலையத்துல
6: எல்லாரும் நல்லா இருக்கோமா? நீங்க?
7: நல்லா இருக்கேன் சார். நாளைக்கு எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார்.
6: சரிங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, இந்த கற்கால கருவிகள் நீங்க என்னெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, உங்க பகுதியில என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
7: அதாவது இப்ப உள்ள நவீன காலத்துல கற்கால கருவிகளை பார்க்க முடியல சார். எங்க சார் கற்கால கருவி வச்சு யாரு சார் உபயோகப்படுத்துறா?
6: யார் உபயோகப்படுத்துறான்னு கேக்குறீங்களே.
7: அப்பெல்லாம் நிறைய ஆதி காலத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக், எவ்வளவு சில்வர், அது இதுன்னு எல்லாம் புதுசு புதுசா வந்ததுலேருந்து அதெல்லாம் பார்க்க முடியல சார். ஆனா நான் வந்து அம்மிக்கல்லாம் ஆட்டுக்கல்லாம் வச்சு யூஸ்.
6: பாருங்க, யாரு பயன்படுத்துறான்னு கேட்டுட்டு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது பெரிய விஷயம் இல்லையா?
7: எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் என்ன மாதிரி ஒரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன்.
6: அதான் முன்னாடி பேசின தோழி கூட சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல் எல்லாமே இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்களாம் இப்ப வரைக்கும்.
7: உரலு. ஆமா சார், உரலு. இப்ப வந்து இந்த கற்காலத்தை நீங்க பத்தி சொல்லும் போது கோயில்ல உள்ள சிலைகள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியாது, தவிர வேற ஒண்ணும் பார்க்க முடியாது.
6: அதெல்லாம் நம்ம பயன்பாட்டை நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு தானே சொல்லணும்.
7: ஆமா சார்.
6: ஆனா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நீங்க எல்லாம் பயன்படுத்துறீங்களா, அதுக்கே உங்களுக்கு பாராட்ட சொல்லணும்.
7: ஆமா சார், அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் எல்லாம் வச்சிருக்கேன் சார். அப்புறம் எங்க மாமனார் ஊருக்கு போயிருக்கும் போது பிள்ளையா இருக்க எல்லாம் வந்து கல்லுலயே ஆன பிள்ளையா இருக்க
6: தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மங்கையர் உலகம்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷ முறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
13: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
14: மங்கையூர் நிகழ்ச்சியில தோழிகள்கிட்ட கற்கால கருவிகள் நீங்க என்ன பயன்படுத்துறீங்க, என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இனிப்புல காத்திருக்கிற தோழி, வணக்கம்.
15: வணக்கம்.
14: யார் பேசுறீங்க?
15: அதிபதி, எப்படி இருக்கீங்க?
14: நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
15: வடசேரி, கரூர் மாவட்டம் வடசேரில இருந்து அனுஷியா பேசுறேன்.
14: சொல்லுங்க அனுஷியா, நீங்க என்னென்ன இந்த கற்கால கருவிகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? கல்லாலான கருவிகள், பொருட்கள் என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க?
15: ஆட்டுக்கல் இருக்கு, அம்மைக்கல் இருக்கு, ரெண்டுமே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
14: இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
15: கண்டிப்பா. அது மேக்சிமம்

0: பண்ணுவாங்க. மாவு வாங்கிட்டு வந்தாங்கன்னா தோசை இட்லி ஊத்துனாங்கன்னா அதுலதான் சட்னி அரைச்சு ஒரு 10 பொட்டுக்களை ஒரு மிளகா ரெண்டு பூண்டு போட்டு நசுக்கி சட்னி வச்சு கொடுத்துருவாங்க.
1: அதானே பார்த்தேன், சொல்ற வேகத்தை பார்த்தா அனிஷியா நீங்க ஆட்டுகள் எல்லாம் பயன்படுத்துறீங்களோ நினைச்சு கடைசியில அண்ணனை மாட்டி விட்டுட்டீங்களா?
0: கண்டிப்பா அண்ணன் தான் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டுல.
1: நல்லது நல்லது. வேற என்ன கருவிகள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: இது ரெண்டு தான், ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு தான் கேள்விப்பட்டேன்.
1: இதை தாண்டி வேற எதுவும் இதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை நம்ம பண்பலையில மங்கையர்கள் நிகழ்ச்சியில அழகா பகிர்ந்துகிட்டீங்க, வாழ்த்துக்கள். சம்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் பரவலா திருவிழாக்கள்லாம்

0: இப்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் பரவலா திருவிழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. நானும் கூட ஒரு சில இடங்களுக்கு போனேன், அங்கெல்லாம் இந்த இன்னும் வந்து இந்த மசாலா பொருட்கள் இடிக்கிறதுக்கெல்லாம் பாறையிலேயே வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயே ஒரு குழி எடுத்து அதுலேயே ஒரு கல் வந்து செயல்படுத்தி அந்த மசாலா பொருட்களை அரைக்கிறதுக்கு நக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இவ்வளோ இத்தனை கிலோ மசாலா பொருட்களை இந்த கல்லில் தான் செய்கிறாங்களா அப்படின்னு வியந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதே போல் நிறைய குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குளுமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாசனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இருக்கும். அதில் அந்த அந்த துளைகளை அடைக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த கற்கருவிகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போவும் கூட. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை நம்ம இந்த கல்லாலான கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு ஞாபகத்தில் வரல அப்படி கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில சிறப்பா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க தோழிகளை, உங்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிரணும் அப்படின்னு நிறைய தோழிகள் முயற்சி பண்ணிருப்பீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இளம்

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com, அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களே, இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல் எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டு

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப் பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: பிஎஸ்என்எல் புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஎச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: கண்டிஷன் சப்ளை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப் கார்னர்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் வண்ணப்பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று இரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷவாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படும். இதன் தமிழாக்கம் இன்று இரவு 9:30 மணிக்கு ஆகாஷவாணியில் ஒலிபரப்பாகும். பொதுமக்கள் ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நடவு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் 500,000 பனை விதைகள் நடும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாவட்டத்தில் இதுவரை 32,373 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை காக்க தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 196 பயனாளிகளுக்கு 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்று அவர் வழங்கினார். அரியலூரில் பிரசித்தி பெற்ற பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய லட்சக்கணக்கான வளையல்களுடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு அபிஷேக தீப ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

ஜேஎஃப்எம் ரெயின்போ 102.1 இனி காவிய கானங்களின் சங்கமமாய் வலம் வருகிறது மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் கோசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். கொடிமலா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், ஹம்சா, ரன்யா. இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். கர்ணன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெட்டவாய்த்தலை நந்தகோபால்.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில் FM Rainbow 102.1.

0: தூத்துக்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
1: நெற்றியில் நாமத்தோடு நந்தி, இரண்டு ரிஷிகளோடு குரு பகவான், பாலசனீஸ்வரர் என சிறப்புகளும்,
0: தர்ம சம்வர்தினி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர விழா நேரலையும்
1: இன்று மாலை 5 மணிக்கு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். தெய்வ பிரவிய திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், மகுனா, ரம்ஜான். இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது CS ஜெயராமன் குரலில்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: FM ரெயின்போ 102.1 காவிய கானங்களின் சங்கமமாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை கீதம். ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்தரசன், நல்லூர், நவீன், சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, நிஷாந்தி, சரண்.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
9: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
14: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: மதுரகிதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூம் வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
6: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
7: சிம் கார்டு இலவசம்,
6: அளவற்ற இலவச அழைப்புகள்,
7: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
6: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
7: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
6: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
7: கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர்

0: பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்செஃபம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கீதம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் லால்குடி, லட்சுமணாயபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. ஸ்நேகிதியை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

0: இறைவனை கேட்டேன், எனக்கு ஒரு உறவை கொடுத்தவன் கொடுத்தான் வேறொரு துணை.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டை

0: நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15000க்கும் மேற்பட்ட பல்வேறு முகமைகளை சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றி 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல்துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர்

0: மாநகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைகளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
1: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாடவீதிகளில் வலம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: நீர் மேலாண்மை எப்படி செய்யணும், அந்த நிலத்தை நாம எப்படி பாதுகாக்கணும், பாத்தி அமைக்கும் பொழுது பெரிய பெரிய பாத்திகளா போடணுமா இல்ல சின்ன சின்னதா பிரித்து பிரித்து போடணுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நம்மில் எழுது. ஆமாங்க, இந்த மாதிரியான நம்மில் எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாக தான் இன்றைய நிகழ்வு அமையவிருக்கிறது. உடன் உரையாடுகிறார் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். எவ்வளவோ சவால்களை எதிர்பார்க்கிறவங்க தான் விவசாயிகள், இருந்தாலும் அவர்களுக்கான சரியான ஆலோசனை சரியான நேரத்தில் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளில் நம்ம என்னென்ன எடுக்கலாம், குறிப்பாக உளவியல் முறையில் நம்ம செய்ய வேண்டிய தயாரிப்புகள் என்னென்ன, என்னென்ன விஷயங்களை செய்யும்போது நம்மகிட்ட நீர் கம்மியாக இருந்தால் கூட அதை சரியான முறையில் நம்ம போடுற பயிர்களுக்கு வந்து தேவையான அளவில் சத்துக்கள் ஒழுங்காக போய் பயிர்களுக்கு சேருவதற்கும் அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன, வேளாண் உத்திகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கவனம் வச்சுக்கணும், அதுவும் இந்த எல்நினோ மாதிரியான வறட்சி காலத்தில் நம்ம போடுற பயிர்களில் அதற்கான மாற்று வேளாண் தொழில்நுட்ப உத்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட சொல்றதுக்காக சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் இளங்கவி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார்
2: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கங்கள்.
1: எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் வந்து விவசாயிகள் மனதில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னங்க சார்?
2: சார் அதுக்கு முன்னாடி இப்ப உலகம் முழுவதும் பரவலா பேசப்படக்கூடிய வார்த்தை என்னன்னா எலினோ, அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். எலினோ வந்து என்னன்னா மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடலின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு காலநிலை நிகழ்வு தான் எலினோ பண்றோம். இது என்ன பண்ணுதுன்னா உலக அளவில் வந்து மழை மற்றும் வெப்பநிலை மாறுபாடுகளை ஏற்படுத்துகிறது. 7 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த எலினோ வந்து வரும். 9 முதல் 12 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் June 26 February 27 வரைக்கும் எலினோ காலம் பண்றாங்க. எலினோ பத்தி சொல்ல போனா கடல் நீர் அதிகமாக சூடானால் மழை பெய்யும் இடமும் பெய்யும் அளவும் மாறுபடும். அதாவது பசிபிக் பெருங்கடல்ல வந்து ரெண்டு விதமான நிகழ்வுகள் நடக்கும், ஒன்னு எலினோ, இன்னொன்று வந்து லாலினா. கடல் நீர் வெப்பம் அதிகமான எலினோ அப்படின்னு கடலில் குளிர்ந்து போனா லாலினா அப்படின்னு. அதனால நமக்கு எந்த பாதிப்பு இந்தியாவுக்கு இது வரைக்கும் வந்ததில்ல. இது வரைக்கும் 1951 to 2025 வரைக்கும் 17 முறை வந்து எலினோ இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 முறை அதிகமா சிவியரா எலினோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1997 வந்து பாத்தீங்கன்னா எலினோ வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்ட மழை இளவு ரொம்ப கடுமையான வறட்சி காலமா வந்திருக்கு. அதுக்கப்புறம்
1: தேர்ந்தெடுக்கணும்.
2: அதே மாதிரி வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களா தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு பயிர் வகைகள் குறுகிய காலம் குறைந்த அளவு தண்ணீர் இருந்தா போதும். அதே மாதிரி சிறுதானியங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து குறைவா தேவைப்படும். அதே மாதிரி 90 நாளுக்குள்ள விளைச்சல் எடுத்துடலாம். இந்த மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விதைகளுடைய முளைப்புத்திறன் வந்து அதிகமா இருக்கணும், 80% மேல இருக்கணும். விதைப்புத்திறன் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பயிர்களின் எண்ணிக்கையும் குறையும், ஆனா மழையை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியாம போயிடும். நாமளா விதைக்கூடிய விதை அளவை விட 15-25% வந்து அதிகமான விதையை வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து மழை நல்ல நார்மலான மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா நம்ம பயிரினுடைய எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விதை கடினப்படுத்துதல், அதாவது விதையை வந்து தண்ணீரிலோ அல்லது பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படின்ற ரசாயன பொருளையோ 6-18 மணி நேரம் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஊற வச்சு அதை வந்து நம்ம விதைக்கு வந்து பயன்படுத்தலாம். விதை வந்து ஊற வைக்கும் போது என்ன ஆகுனா தண்ணீரை விதை உறிஞ்ச பின்னாடி அதனுடைய செயல்பாடுகள், அதாவது வேர் வளர்ச்சியோ தண்டு வளர்ச்சியோ குலைக்கிறதுக்கான அறிகுறிகள் கொடுக்கும். அதை அப்படியே நிழல்ல உலர வைக்கும் போது அதனுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும். மழை பெய்த உடனே இந்த விதையை வந்து நம்ம நிலத்துல போட்டோம்னா என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு அல்லது மூன்று நாட்கள்லயே விதைகள் வந்து முளைத்து விடும். அதனால வந்து நம்ம விதை கடினப்படுத்துதல் முறையை வந்து பயன்படுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து மழை காலத்துல வந்து 10-15 ஆகும்.
1: விதை கடினப்படுத்துதல் அப்படின்றப்ப எப்படி செய்யலாம்?
2: அதான் சார், விதையை வந்து நாமளா வந்து பொட்டாசியம் நைட்ரேட் பாஸ்பேட் போன்ற பொருளை பயன்படுத்தி 8-18 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்ச பின்னாடி என்ன ஆகுனா, அப்படி அந்த பொருள் கிடைக்கலன்னா நீதியில கூட விதையை வந்து நம்ம ஊற வச்சு ஊற வைக்கும் போது என்ன ஆகுனா, அது விதை வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் விதை

0: என்னென்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் சார்?
1: அதாவது ஜெசன் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பார் சால்வா அல்லது அகலப்பாத்தி சாலை வந்து நம்ம பயன்படுத்தணும். பார்ல வந்து தண்ணி ஈஸியாக பாய்ச்சலாம், நீ நார்மலாக பாத்தியோ அல்லது நம்பாசியாக பாய்க்கும் போது தண்ணி அளவு அதிகமாக தேவைப்படும். இந்த பார் சாலில் பாய்க்கும் போது தண்ணி ரொம்ப பற்றாக்குறை கால பட்சத்தில் ஒரு சால் விட்டு ஒரு சால் விட்டு தண்ணி பாய்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சால்னா அடுத்த முதல் அடுத்த சாலில் பாய்க்கலாம். அப்போ வந்து பயிர் தேவையான அளவு தேவையான டைமில் வந்து நம்ம தண்ணீர் பாய் அந்த கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லக்கூடிய முக்கியமான தருணத்தில் தண்ணீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டாகும். அதே மாதிரி நம்ம வந்து மல்ச்சிங் பழைய தலை அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய பொருளை வந்து நம்ம போடும்போது நீர் ஆகியவை தவிர்க்கலாம். சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம இது பண்ணலாம்.
0: இப்போ நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய சவாலான காலமாக தான் இருக்கு போகுது. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க திட்டமிடலாம்?
1: அதாவது சார், இப்போ வந்து நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பண்ணை குட்டைகளை கண்டிப்பாக அமைக்கணும். ஏற்கனவே அமைச்சிருக்கு அல்லது வந்து வேறாவது ஃபார்ம் பாண்டோ இந்த மாதிரியான இதையும் வந்து நம்ம தேவையான அளவு வந்து மழை நீரை சேமிக்க வைக்க முடியும். நம்ம பயிருக்கு தேவையான அளவு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா பயிர் கழிவுகளை கொண்டு வந்து மல்ச்சிங்கை நம்ம போடலாம் அல்லது மல்ச்சிங் ஷீட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு சில டைமில் என்ன பண்ணலாம்னா நம்ம சனப்பை தக்க பூண்டு நம்ம விதைத்து கூட என்ன பண்ணலாம் அப்படியே மேலே கட் பண்ணி விட்டோம்னா மேலே வந்து மல்ச்சிங் மாதிரி ஆகிடும், களையும் நமக்கு முளைக்காது. ஸோ இந்த மாதிரியான இது பண்ணலாம். இடை உழவு செயல்கள் மூலமாகவும் அந்தந்த இடத்துலேயே வந்து பயிர் மழையை வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாங்க. நம்ம
0: வேற என்ன விஷயங்கள்ல பொதுவாக விவசாயிகள் நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்? இந்த நடவடிக்கைகள் செய்தன் மூலமாக குறிப்பாக இந்த வறட்சி சமயத்தில் அந்த பயிர்களை காப்பாற்றலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்?
1: அதாவது களை மேலாண்மை கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து 40 நாளுக்குள்ள களை மேலாண்மை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். களையில் என்ன பண்ணுதுன்னா நம்ம பயிருக்கு போட்டியாக நீர் அதுவும் புரிஞ்சுது. இன்னொன்று வந்து துழுவங்கள் தொழுவங்களை வந்து அதிக அளவு விடும்போது என்ன ஆகுதுன்னா மல்ச்சியாகவும் இது பண்ணுது. அதே மாதிரி நீர் ஈரப்பத்தையும் சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து துழுவத்துக்கும் இயற்கை பொருளுக்கும் உண்டு. அந்த மாதிரி போடலாங்க. அல்லது நம்ம வந்து ஊடு பயிரா ஆமணக்கு துறை இல்லை சுதிகாந்த் நிலக்கடலை இந்த மாதிரியான ஊடு பயிராகவும் நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு பயிரில் லாஸ் ஆனால் இன்னொரு பயிரில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வந்து கண்டிப்பாக தேவை. அது ஒவ்வொரு பயிருக்கும் வந்து 3 அல்லது 4 நீர்ப்பாசனம் கண்டிப்பாக தேவை. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வகையில் ஸ்ப்ரிங்க்ளரோ அல்லது சொட்டு நீர் முறையிலோ அல்லது
0: பயிர் வரியா பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா மானாவரியில போடக்கூடிய மக்காச்சோளம் இருக்கட்டும் உளுந்து இருக்கட்டும் அந்த பயிர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம் அதை பத்தி கொஞ்சம்?
1: மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து COMH 11 அல்லது வந்து வாகை ஹைபிரிட் 2 இந்த மாதிரியான ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து மக்காச்சோளம் பொதுவாகவே குறுகிய கால ரகங்கள், தண்ணீர் தேவை மிக குறைந்த அளவு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சியை தாங்கக்கூடிய ரகங்களை பண்ணும்போது பயிரை வந்து ஓரளவுக்கு நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அகலப்படுக்கை அதாவது சால் பாத்திரை முறையோ அல்லது இந்த மாதிரியும் நம்ம வந்து பாத்தி அமைச்சு இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ வீதம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய 3 லட்சத்துக்கு கண்டிப்பாக இட வேண்டும். அதே மாதிரி வந்து அதிக அளவு எண்ணிக்கையிலான பயிர்களை வந்து நம்ம வச்சிருக்க கூடாது. ரெண்டு விஷயம் அதாவது ரெண்டு டைம் நீர் தேவைப்படுது. ஒன்று வந்து ஆண்பூ வெளிவரும் தருவம், இன்னொரு வந்து பெண்பூ வெளிவரும் தருணத்திலையும் கண்டிப்பாக துணை பாசனம் வைக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் 1% பொட்டாசியம் குளோரைட் இலை வழியாக தெளிக்கலாம். அப்படி இல்லைனாலும் PPFM பாக்டீரியா வந்து நீங்க வந்து கேசில வந்து நீங்க வந்து
0: அது என்ன செய்யும் சார்?
1: PPFM அது ஒரு நுண்ணுயிரி கரைசல். அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வளர்ச்சியை தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்குது, இன்னொரு நீர் ஆகியவை கட்டுப்படுத்தும்.
0: இதே மாதிரி இப்போ சோளம் நிலக்கடல இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம செய்யலாம்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்க சார்?
1: நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் VR7 அந்த மாதிரி வளர்ச்சியை தாங்கக்கூடிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. பயிர் காலத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் சமயத்தில் வந்து 5% பொட்டாசியம் குளோரைடை வந்து நம்ம தெளிக்கலாம். அதே PPFM சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து ஏக்கருக்கு 200 மில்லி அதாவது 1 லிட்டர் தண்ணி ML தெளிக்கும் போது ஓரளவுக்கு வந்து வளர்ச்சியை தாங்கி அதாவது இது எல்லாமே இது இந்த பொட்டாசியம் குளோரைட் ஆகட்டும் PPFM ஆகட்டும் ஃபுல்லாக பயிர் முழுக்க காப்பாற்றாது. ஒரு 10 லிருந்து 15 நாள் வரைக்கும் தள்ளி போடலாம். பயிர் வந்து எதாகவும் தள்ளி போடலாம்.
0: நிறைவாக விவசாயிகள் மித்த பயிர்கள் போட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்கன்னா இந்த பயிர்களை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லிருக்கேன்.
1: நம்ம வந்து இயற்கை வேளாண் போகும்போது அதுல ஒரு சில வகையில் இடர்பாடுகள் இருக்குதான் செய்யுது. இருந்தாலுமே என்னன்னா நம்ம இந்த மாதிரியான தருணத்துல வந்து நம்ம பயிர்களுக்கு சனப்பியோ தக்க பூண்டோ அல்லது வந்து துருவத்தையோ வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி நுண்ணுயிரிகள் பயோகன்ட்ரேஜன் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து நம்ம அதிகமா பேசிட்டு சிதைக்கிடமா இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பயிரினுடைய வளர்ச்சியை வந்து சீக்கிரம் கொண்டு வரும். நம்ம நார்மலா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இது பண்ணுவோம், இயற்கை விவசாயத்துல வந்து பயிர்கள் வளர்ச்சி நல்லாவும் இருக்கும். குறைந்த அளவுல மழை பெய்யும் போது இதனால எஃபெக்டிவா எடுத்து கொடுக்கும், ஈஸியா பயிர் நல்லா வளர்ந்துருங்க.
0: சரிங்க, விவசாயிகளுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதையும் சொல்லுங்க.
1: சேலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல வந்து நான் தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கேன். என்னுடைய நம்பர் வந்து 7 0 1000 4156.

0: இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை எல் நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

மெல்லிசை கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மேய்ச்சலில் கறிக்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆர். மோகன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: தினம் தினம் நாம நிறைய பேர் பேசுறத கேக்குறோம், நிறைய பாடல்கள் கேக்குறோம், செய்திகள் நம்மள வந்தடையுது. ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப உலகத்தை நாம என்னைக்காவது நினைச்சு பாத்துருக்கிறோமா? ஒவ்வொரு நொடி ஒளிபரப்புக்கும் பின்னாடி அங்க கருவிகளோட துல்லியமும் தொழில்நுட்ப அறிவும் பல பேரோட உழைப்பும் இருக்குது. நமக்கு அந்த ஒளிபரப்பு தடையில்லாம கிடைக்கிறதுக்கும் கருவிகள் எல்லாம் சரியாக இயங்குறதுக்கும் சின்ன தொழில்நுட்ப கோளாறு வந்தாலும் அதை நொடியில கண்டறிஞ்சு சரி செய்யறதுக்கும் அனுபவம் நிறைந்த நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்க வேலை பாக்குறாங்க. அப்படி பல ஆண்டுகள் தொழில்நுட்ப பணியில கட்டுப்பாட்டு அறையிலையும் ஒளிபரப்பு நிலையத்திலையும் தன்னோட உழைப்பால தடம் பதித்த டி செந்தில்நாதன் அவங்களதான் நாம இப்ப சந்திக்க இருக்கிறோம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம். நான் வந்து பிறந்து வளர்ந்தது நெய்வேலி குவார்டர்ஸ்ல தான். நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள். சி டைப் குவார்டர்ஸ், மட்டம் 24, புல்டோசர் ஷீட்ல இருந்தோம். அப்பா என்எல்சியில ஃபோர்மனாக வேலை செய்தார். எங்கள் அப்பா வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்மன், நானும் எலக்ட்ரிக்கல்ல. புதுக்கோட்டை ஐடிஐயில் 82-84 அந்த பீரியடில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ஐடிஐயில். 84 அப்புறம் நெய்வேலியில் டெம்பரவரி ஸ்டாப் கேஷுவல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வைண்டிங் ஷாப்பில் ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். பிறகு திருச்சியிலேருந்து விராலிமலையில் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் 5 வருடமாக எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்தேன். 1990 புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு நேர்முக தேர்வு, பிராக்டிக்கல், ரிட்டன் எக்ஸாம் இது எல்லாம் தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலை தொலைக்காட்சி அஞ்சல் நிலையத்தில் பணிபுரிந்தேன் 3 ஆண்டுகள். பிறகு சென்னை ஆவடி ஆல்டி ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், ஹை பவர் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நான் ஒரு 1994-2000 அங்கு பணிபுரிந்தேன்.
1: முதன் முதல்ல நீங்க தொலைக்காட்சிக்கு தேர்வாகி போறப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அங்க நீங்க பெற்ற அனுபவங்கள் என்ன?
2: இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, செலக்ட் ஆகுமான்னு ஒரு டவுட்டு இருந்தாலும் மதியானம் பிராக்டிக்கலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம், பிராக்டிக்கலுக்கு கூப்பிட்டுறாங்க, அதனால அதுலயும் நல்லா நம்ம திறமையை காமிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே நான் பிராக்டிக்கலை முடிச்சிட்டேன். அங்கிருந்து வந்து ஆபீசர் பார்த்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கால் லெட்டர் வரும், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: என்ன பிராக்டிக்கலையா பண்ணீங்க நீங்க?
2: எனக்கு வந்து ஒரு 5 HP மோட்டர் கொடுத்துட்டாங்க, மெக்கர்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்ஸ்டலேஷன் டெஸ்டர்னுவோம். இந்த மெக்கர் சுத்துறதுக்கு எனக்கு ஒரு உதவியாளர் கொடுத்தாங்க. மோட்டரை வந்து நாங்கள் இன்ஸ்டலேஷன் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் ஸ்டேர் கேஜ் லைட்னு சொல்லுவாங்க, மாடியில் போட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணுறது, கீழே போட்டு மாடியில் போய் ஆஃப் பண்ணுறது, ஸோ அந்த இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 எலக்ட்ரிக்கல் ஆக்சரிஸ் இருக்கும், ஸ்லீவ், கட்டர், டூல்ஸு, கெப்பாசிட்டர், ரெசன்ஸு, அதெல்லாம் வேல்யூ எழுதணும். ஸ்லீவு வந்து அது என்ன, எம்பையர் ஸ்லீவா, பிவிசி ஸ்லீவா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ லென்த்து, எவ்வளோ டயாமீட்டர், அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மெஷர் பண்ணி கிளியராக எழுதியிருக்கோம். பிராக்டிக்கல் இதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன்.
1: கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு பிராக்டிக்கலை இன்ன வரையிலும் ஞாபகம் வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னிருக்கீங்க. முதல்ல நீங்கள் வந்து தேர்வானது பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கு தான். அங்கே உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது?
2: தூர்தர்ஷனில் வந்து நாங்கள் அப்போ வந்து ஆசிய ஒலிம்பிக்லாம் இருக்கும், அது நைட்டு 3 மணிக்கு ஆரம்பிக்கும். 2:30 நாங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அலாரம் வச்சிருப்போம். அவங்க வந்து கரெக்டாக 2:30 தொலைக்காட்சி நிலையத்துக்கு ஃபோன் கொடுப்பாங்க. உடனே நாங்கள் டிரான்ஸ்மிட்டர்லாம் ஆன் பண்ணி ஏசியெல்லாம் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு கலர் பார் கொடுத்து வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கும் ஒலிம்பிக். ஸோ அதை நாங்கள் ஒளிபரப்பிகிட்டே இருப்போம். ஆஃபீஸு டியூட்டி, ஆஃபீஸு டியூட்டி எல்லாம் அங்கேயே தான். அதில் மிஸ்டர் பூபதின்னு ஒரு ஏய், வெளியிலலாம் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது கஷ்டம், பேச்சுலர் தர மாட்டேங்க, ஆஃபீஸ்லேயே தங்கிக்கணும். ஆஃபீஸ்லேயே நாங்கள் தங்கியிருந்து ஒளிபரப்புக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தோம். திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆகும், ஒன்றே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி பவர்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி டிரான்ஸ்மிட்டருக்கு சப்ளை கொடுத்து ஒளிபரப்பு பண்ணுவோம். 3 ஆண்டுகள் அங்கே திருவண்ணாமலை டிவி ரிலே சென்டரில் பணிபுரிந்தேன்.
1: அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எங்கே போனீங்க?
2: ஆவடி HPT, உயர் சக்தி ஒளிபரப்பு, HPTன்னு வாங்க ஷார்ட்டாக இங்கிலீஷில். அதில் வந்து 93 அக்டோபர்லேருந்து 2000 ஆவடி HPTல ஒர்க் பண்ணேன். ஹை பவர் டிரான்ஸ்மிட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து 3 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒன்று மீடியவேவ், ஷார்ட்வேவ், வித் பாரதி. இது மூணுமே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். முதல்ல ஷார்ட்வேவ் பில்டிங், அடுத்தது வித் பாரதி பில்டிங், அடுத்தது மீடியவேவ். அந்த 3 இதுலேயும் நான் வந்து மாறி மாறி, யாராவது லீவ் போட்டாங்கன்னா அந்த பிளேஸில் போட்டுருவாங்க.

0: அங்கே ஒரு 5 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. மெயின்டெனன்ஸுன்றது அந்த ஒளிபரப்பு 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்யூப்மெண்ட்லாம் டெஸ்ட் பண்ணுறது, ஹை பவர் டிரான்ஸ்மிட்டரில் எர்த்ராடுன்னு சொல்லுவோம், அதை போட்டுட்டு தான் நாங்கள் எக்யூப்மெண்ட்லே ஒர்க் பண்ணணும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம்.
1: மின் தடங்கள் அப்படின்றதுலாம் எப்படி வரும், நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன்

0: நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த தவறை வந்து எப்படி நீங்கள் சரி செய்வீங்க?
1: டிரான்ஸ்மிட்டரில் இன்டர்லாக் சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சில் கீ இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் எல்லா டோரையும் மூடி இன்டர்லாக் கீ இருக்கும். ஸோ அந்த கீயை ஆஃப் பண்ணி அங்கே ஒரு டீசல் டெக்னீஷியன் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் அந்த கீயை கொடுப்போம், அவர் அந்த கீயை போட்டால் தான் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆகும். ஸோ அவர் ஆன் பண்ணுறதுக்கு அந்த 30 செகண்டோ 60 செகண்டோ அது ஆகும். ஏன்னா இது இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸு வராண்டாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம். ஓடி போய் ஜென்ரேட்டர் டெக்னீஷியன்ட்ட சாவியை கொடுப்போம், அவர் உடனே ஆன் பண்ணுவார் ஜென்ரேட்டரு. அதுக்கப்புறம் நாங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோம், அது வால்வெல்லாம் கண்ணாடி வால்வு, ஸோ அதெல்லாம் வந்து சூடாகி ஃபிலமெண்ட்டு ஹீட் ஆகி கண்ட்ரோல் கிரிட்டு கிரிட்டு சப்ளை எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஏர்ல வந்துடும்.
0: அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்.
1: சரி பண்ணுவோம்.
0: நம்மளுடைய ஒலிபரப்பு பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேல அந்த தடங்கள் இல்லாம பாத்துக்கணும்.
1: வால்வு சூடாகிறதுக்கு அந்த 3 நிமிஷம் டைமே, ஃபிலமெண்ட் சூடாகி கண்ட்ரோல் கிரிட்டு ஸ்கிரீன் கிரிட்டுலாம் இருக்கு, அந்த கிரிட்டுக்கெல்லாம் சப்ளை வர்றதுக்கு அந்த 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். நாங்க போறது ஃபாஸ்டா ஓடி போய் கீயை கொடுத்துருவோம், அந்த வால்வு சூடாகி வார்ம் அப் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுத்து.
0: எமது உயர் சக்தி ஒலிபரப்பியில் ஏற்பட்ட மின்தடங்கள் காரணமாக அப்படின்னு சொல்றப்ப இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அதை சரி செஞ்ச உடனே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஆன் ஏர்ல வந்துடும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது இருக்குங்களா?
1: எனக்கு பிடித்த பாடல்கள்னா எல்லாம் பழைய பாடல்கள், அமைதியான நதியிலே அப்படின்ற பாட்டு. இந்த காலையில நம்ம டியூட்டிக்கு வரக்குள்ள 5:30 மணிக்கு ஒரு

0: ஓய்வு பெற்று மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவங்களோட அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப அடுத்து சொல்லுங்க, காவடிக்கு வந்துட்டீங்க, அங்க மூணு டிரான்ஸ்மிட்டர் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுல உங்களுடைய அனுபவங்கள்?
2: வால்வ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம நெல் அழைப்போம்ல மரக்கா அந்த மாதிரி பெருசா இருக்கும். ஒரு 1.5 அடி தூரத்திலும் 3/4 அடி அகலத்திலும் இருக்கும், வெயிட்டா இருக்கும். 2 பேர் 3 பேர் தான் தூக்க முடியும், ஃப்ளைட்ல தான் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து மாத்துறதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வேணும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த வால்வுக்குள்ளாரெல்லாம் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அந்த கூலிங் சிஸ்டம்லாம் பக்காவாக டைட் பண்ணணும். இன்டர்னல் கூலிங் எக்ஸ்டர்னல் கூலிங் ரெண்டு கூலிங்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் டிகிரியாக மெயின்டைன் பண்ணுவோம்.
1: இப்போ மாசத்துல ஒரு நாள் அப்படியே மெயின்டெனன்ஸ் ஒர்க் சொல்றோம், அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்றதுனா என்ன பண்ணுவீங்க அதுல?
2: மெயின்டெனன்ஸ் டெய்லியுமே நடக்கும். அதாவது ப்ரோக்ராம் 10 மணிக்கு முடிஞ்ச உடனே 11:40 கல்வி ஒளிபரப்பு ஆரம்பிக்கும்.
1: அந்த காலத்துல
2: 1:30

0: ஆமா, அந்த 1.5 மணி நேரத்துல நாங்க மெயின்டெனன்ஸும் முடிச்சிருவோம். இதுக்கு இடையில பவர் ஃபெயிலியர் ஆகுனா அதையும் நாங்க த்ரூ பண்ணி விடணும். சேஞ்ச் ஓவர் ஜென்ரேட்டர் சப்ளைல இருந்து இபி சப்ளைக்கு வரணும், மறுபடியும் இபி வந்தோடனே ஜென்ரேட்டர்ல இருந்து இபிக்கு மாத்தணும். அதெல்லாம் எங்க டெக்னீஷியன் மேலதான்.
1: இப்ப முக்கியமான நபர்கள் பேசுறப்ப நம்ம வந்து ஜென்ரேட்டர் மூலமா தான் ஒலிபரப்பை வந்து நடத்துவோம்.
0: ஆமா ஆமா, முக்கியமான ஒலிபரப்புன்னு சொன்னீங்கல்ல, அதாவது பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா இபி சப்ளை எப்ப போகும்னே நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஜென்ரேட்டர்ல டோட்டலா வந்துருவோம். அதனால மின் தடங்களை ஏற்படாது.
1: கண்ட்ரோல் ரூம் சொல்றோம், அங்க எத்தனை பேர் இருப்பாங்க, என்னென்ன பணிகள் அவங்க எல்லாம் செய்வாங்க?
0: ஒரு ஷிப்டுக்கு 2 டெக்னீஷியன், ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், அவங்களாம் டிப்ளமா முடிச்சவங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சவங்க, பிளஸ் 5 பேர் வருவோம் ஒரு ஷிப்டுக்கு. காலையில 4:30 மணிக்கெல்லாம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி 4:30, 4:50 டிரான்ஸ்மிட்டர்ல நாங்கள் இருப்போம். 5 பேரும் ஆஜராயிரும். ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து ஏசி பிளான்ட்லாம் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம், டிரைவன்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுவோம். அடுத்தது ஜென்ரேட்டர் ஆன் ஆகியிருக்கா, நைட் ஏதாவது எலி கடிச்சிருச்சா வயர் அதுன்றதுக்காக ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வித்தவுட் லோடில் செக் பண்ணுவோம். அது முடிஞ்சு டிரான்ஸ்மிட்டரையும் செக் பண்ணுவோம். டிரான்ஸ்மிட்டரை 1 kHz டோன் கொடுத்து ஏர்ல வருதா அப்படின்னு பாக்குறது, அதையும் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க மயிலாப்பூர்ல இருந்து ஸ்டுடியோ அங்கதான் இருக்கு, மயிலாப்பூர் சென்னை, சென்னை மயிலாப்பூர்ல இருக்கும். அங்கிருந்து ஆவடிக்கு மைக்ரோ லிங்க்ல சிக்னல் வந்துடும். நாங்க இந்த சிக்னல் எல்லாம் கரெக்டா இருக்கா, ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டா இருக்கா, 1 kHz டோன் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் ஏர்ல கொடுத்து செக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். மறுபடியும் 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். 5:50 நாங்க மறுபடியும் வால்வ் எல்லாம் ஆன் பண்ணி ரெடியா வச்சு 1 kHz டோன் கொடுப்போம். அவங்க மறுபடியும் அவங்க மயிலாப்பூர்ல பேசுவாங்க, ஆல்ரெடியோ சென்னை வானொலி நிலையம் இப்பொழுது ஒலிபரப்பு வருடம் டைம் சித்திரை மாதம் எல்லாமே சொல்லுவாங்க. லெவல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த யூவி மீட்டர்னு சொல்லுவோம், வால்யூம் யூனிட், அதில் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம்.
1: ஆவடிக்கு அப்புறம் எங்கே போனீங்க நீங்கள்?
0: நம்ம தமிழ்நாட்டில் 5 இடத்துல எஃப்எம் ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்க, தர்மபுரி, திருப்பதி, காரைக்கால், பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கெல்லாம் வந்து ட்ரெயின்டு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைமில் எங்கள் தகப்பனார் 2000 காலமாயிட்டார். நம்ம ஊருக்கு பக்கம் நெய்வேலிக்குன்றதால போகிறீங்களான்னு கேட்டாங்க, நான் ஓகே வில்லிங்னு சொல்லிட்டேன். அப்புறம் காரைக்காலில் ஒரு 26 வருடங்கள் டெக்னீஷியனாக பணிபுரிந்தேன். காரைக்காலில் வந்து ஸ்டுடியோவும் இருக்கும் டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேஸு, டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. எங்கேயும் பணிபுரியறதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் வருவோம், ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஒரு டெக்னீஷியன். நாங்களே தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவோம், நாங்களே டிரான்ஸ்மிட்டர் செக் பண்ணுவோம், ஸ்டுடியோவில் செக் பண்ணுவோம், மைக்கை செக் பண்ணுவோம், கன்சோலை செக் பண்ணுவோம், டெலிஃபோன் லைன் செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் காலையில் 5:30 முடிச்சிருவோம். மறுபடியும் 6 மணிக்கு ஏர்ல வந்துடுவோம்.
1: நெய்வேலியில் பிறந்து வளர்ந்தீங்க, பள்ளி படிப்பு எல்லாமே அங்கே தானா?
0: 1964 பிறந்தேன். நெய்வேலி 24வது பிளாக்கில் உள்ள எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 8th வரைக்கும் அங்கே முடித்தேன். அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் 10 பிளாக்கில் இருக்குது, பாய்ஸ் ஹைஸ்கூல் 9th 10th அங்கே, ஐடிஐ புதுக்கோட்டையில் டெக்னிக்கல் பிரிவு இல்லாத அங்கே முடித்தோம்.
1: நெய்வேலியிலேருந்து எப்படி நீங்கள் புதுக்கோட்டைக்கு வந்தீங்க?
0: அப்போல்லாம் வந்து ஐடிஐ தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஐடிஐக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்துச்சு, திருச்சியிலேருந்து கூட வந்துச்சு. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்னு சொல்லிட்டு அது வந்தது. அதுக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டையில் ஜாயின் பண்ணிட்டேன்.
1: படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எப்படி வந்து ஐடிஐ எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஸோ அப்பா எலக்ட்ரிக்கல் போயிருக்காரு, நம்மளும் எலக்ட்ரிக்கலில் போவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஓடுச்சு. ரெண்டு நானும் எலக்ட்ரிக்கல்ல போயிட்டேன். திருச்சியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இது எலக்ட்ரிக்கல் லைன்லேயே போகணுன்ட்டு ஐடிஐ வயர்மேன் வந்து புதுக்கோட்டையில் 82-84 முடித்தேன். லைஃபை எல்லாருமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது பாட்ஷா படம்னு நினைக்கிறேன், ரஜினி படம், 8 8 பிரித்து கொள், நீ எந்த இட்டில் இருக்கு தெரிந்து கொள்ளுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த பாட்டு போடலாம்.

0: நெய்வேலியில வந்து பாத்தீங்கன்னா குறைவான மக்கள் தொகை கொண்ட இடம் தான் அது. நிலக்கரி வந்து அதிகமா அங்க வந்து பயன்படுத்ததுனால ஒரே புகை மண்டலங்கள் அதிகமா இருக்கும். புதுக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதியான இடம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா கிடையாது, வசதி வாய்ப்புகள் இல்ல. எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை உங்களுக்கு?
1: வீட்டு சாப்பாடு விட்டுட்டு மெஸ் சாப்பாடு, ஒவ்வொரு தெருவுலயும் ஒரு மெஸ் ரெண்டு மெஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் இந்த மெஸ்லயும் அங்க சொல்லுவாங்க டேஸ்ட்ல வேற மெஸ்ஸுக்கு மாறிடுவோம் நண்பர்கள்லாம். அடுத்த தெருவில் உள்ள மெஸ் கல்யாணபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஹாஸ்டல் வார்டன் அவர் வீட்லயே மெஸ் வச்சு நடத்தினாரு. அங்கே மாடியில் தங்கிக்கிட்டு அவர் வீட்டு மெஸ்லயே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பசங்க ஐடிஐ ஸ்டூடெண்ட் தான் சாப்பிடுவோம். ஸோ ஐடிஐ அங்க முடிச்சு அங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை மக்கள் அவங்க ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டு, நாங்க ஒரு 16 பேர், மொத்தம் ஒரு பேட்சுக்கு 18 பேர். 82-84 தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் மாதிரி தான், ஒரு 4 பேப்பர் கொடுப்பாங்க, கால் மணி நேரம், 10 நிமிஷம், 5, 25, 625. அடுத்தது கேள்விக்குறி கொடுத்துருவாங்க, அதை நம்ம போடணும். அதே போல ஒரு 50 கணக்கு கொடுத்துருப்பாங்க. சில டிராயிங்லாம் இருக்கும், இன்ஜினியரிங் டிராயிங், இந்த போர்ஷன் ஏயும் சியும் கட் பண்ணா ஒரு ஃபுல் டிராயிங் வரும். ஸோ அதை நம்ம ஏறணும், சி அண்டு டி இதை கட் பண்ணா தான் இந்த ஏஏசிலையும் ஃபிட் ஆகும் அப்படின்றத அதே டிக் பண்ணும், சி டி அப்படின்றத அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்.
0: 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டன் எக்ஸாம் எழுதி தான் நீங்க
1: வந்தீங்க. ஆமா ஆமா, புதுக்கோட்டையில் எல்லாம் ஐடிஐலுமே அப்போ 82-84 வந்து ரிட்டன் டெஸ்ட் உண்டு. அந்த பேங்கிங் எக்ஸாம் மாதிரி அந்த 3 ஆன்சர் கொடுத்துப்பாங்க, 4 ஆன்சர் நம்ம ஃபில் அப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் டிராயிங், அந்த மாதிரி ஒரு 4 பேப்பர். பட் அதை பாஸ் பண்ண உடனே நேர்முக தேர்வு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து இந்த ஃபிட்டருக்கு தகுதியான ஆளா, மின்சார பணியாளா அதுக்கு தகுதியான ஆளான்னு அவங்க இன்டர்வியூ குரூப்ல ஒரு 3 ஆபீசர் இருந்து நமக்கு மார்க் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் செலக்ட் ஆகி நான் வந்து புதுக்கோட்டை ஐடிஐல செலக்ட் ஆயிட்டேன். அங்கே 2 ஆண்டுகள் மின்சார கம்பியால் வயர்மேன் சொல்லுவாங்க அந்த ட்ரேடு முடிச்சுட்டு நெய்வேலியில் வந்து கேஷுவல் லேபரா வைண்டிங் செக்ஷன்ல இருந்தேன். கையளவு மோட்டர்ல இருந்து பெரிய மோட்டர், நம்ம டேபிள் சைஸுக்கு பெரிய மோட்டர் வரைக்கும் வைண்டிங் பண்ணுவோம்.
0: வைண்டிங்னா அந்த கம்பியை வந்து நீங்க
1: சுத்தணும். ஆமா, 40 டேனு, 100 இல்ல 30 டேன், 100 மெல்லிஸ் வயர் இருக்கும், அதுக்கு அடுத்த கேஜி SWG ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ், அதுல வந்து 30 டேனு 30 டேன். அப்புறம் அந்த காயில் நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் மாத்தி மாத்தி கையாலே தான் நம்ம இன்சுலேஷன் பேப்பர்லாம் கொடுத்துட்டு வைண்டிங் பண்ணுவோம்.
0: தொலைக்காட்சியிலையும் நீங்க வந்து வேலை பார்த்துருக்கீங்க, அகில இந்திய வானொலி நிலையத்திலையும் வேலை பார்த்துருக்கீங்க. இப்ப நம்ம வந்து வெளியில போவோம்ல, அவுட்டோர் ப்ரோக்ராம், ஓபி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போவோம். அந்த மாதிரி நீங்க வேலை பார்த்த காலங்கள்ல ஓபி ப்ரோக்ராமுக்கு போய் அங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததா?
1: காரைக்கால் வானொலி நிலையத்தில் திருநள்ளாறுல சனிப்பெயர்ச்சிக்கு வந்து ஓபிக்கு போகும். ஓபின்னா அவுட் சைட் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேபிள் மைக் எந்த லெவலில் வைக்கணும், அதுக்கு ஸ்பேர் மைக்கு, அதாவது காரைக்கால் கண்ட்ரோல் ரூமுக்கும் திருநள்ளார் கோயிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் மேக்னெட் டோன் சொல்லுவோம், அதில் கம்யூனிகேஷன் பண்ணிக்குவோம். ஸ்டாஃப் டு ஸ்டாஃப் லெவல் எப்படி இருக்குது, லெவல் கூட்டணுமா குறைக்கணுமா, கேபிள் ஏதாவது ஸ்பாயில் ஆகிருக்கா, அதெல்லாம் என்ன ட்ராவலில் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஹெவி க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால ஸ்டுடியோவில் செக் பண்ணிக்குவோம், 4 டேஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி சால்டர் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருநள்ளாறு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே கோயிலேருந்தும் கண்ட்ரோல் ரூம் டிரான்ஸ்மிட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணி லெவல் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது. இதுக்கு இடையில இந்த லைன் வந்து BSNL அவங்க தான் லைன் கொடுக்கணும் எங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பணம் கட்டினோடனே அவங்க எங்களுக்கு லைன் த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் லெவல் கம்மியாக இருக்குங்கன்னொடனே அவங்க வந்து 8 கேபிளை வந்து 4 வயர் ஆக்கி கொடுப்பாங்க. 4 வயரில் ஹம்மரு சார் அப்படின்வோம், அப்புறம் 2 வயர் ஆக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஜம்பர் போட்டு எங்களுக்கு த்ரூ பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம்.
0: அதாவது ஒரு நேரலை நிகழ்ச்சிக்கு எவ்வளவு நம்ம வந்து மெனக்கெடுறோம் அப்படின்னு?
1: ஆமா, ஒரு 20 நிமிட ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஒரு வாரம் அது

0: முயற்சி எடுத்து வேலை செய்வோம்.
1: பொறியாளர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், இவங்க வந்து இன்ஜினியரிங், இவங்க வந்து டெக்னீஷியன், இவங்க வந்து இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்தந்த நிறுவனங்களில் அவங்களோட பணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.
2: தினம் தினம் புதுசு புதுசா கருவிகள் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம், ஆனா வானொலிக்காக உழைத்த மனிதர்களோட நினைவுகள் என்னைக்குமே மாறாது. அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் பயணத்தையும் இனிய நினைவுகளையும் நமக்கு கொண்டு வந்த இந்த நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. இவருடைய நினைவுகளை அடுத்த வார கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கேட்கலாம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, நேரம் பிற்பகல் 3 மணி. கேட்கலாம் இனி.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் வண்ணப்பூக்களின் இதழ்கள் தூவப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரை ஆற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் அவர் வழங்க உள்ளார். தமிழகத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்று கிராம ராஜ்யம் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் அறிவுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை, திருச்சி உள்ளிட்ட மாநிலத்தின் விமான நிலையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைகளுக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. மத்திய தொழில் காவல் படையினரின் கண்காணிப்பு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமையாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 1,88,000 மரக்கன்றுகள் அப்பகுதியில் நடப்பட்டதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூரில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் 3:05. எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் இசைத்தூரல். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
2: துல்லியமான குரல் அழைப்புகள்
3: அவசரகால SOS ஆதரவு
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு
3: நீடித்த நிலையான பேட்டரி
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC apply.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் code 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

3:12 எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரன். நிறைய நேயர்கள் நம்மளுடைய நிலையத்தில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை கடிதம் மூலமாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பியிருக்கிறீங்க. அந்த வரிசையில மாத்தூர்ல இருந்து காதர் பி வீக்வால் அவங்களுடைய கடிதம் இது. 2 தேதி அன்னைக்கு வாமா மின்னல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் அனைத்துமே சிறப்பாக இருந்தது. அன்று களத்திலிருந்து இல்லத்திற்கு வனவிலங்குகளின் பாதுகாப்பும் அதன் சிறப்புகளும் குறித்து ஐயா கூறியது சூப்பர், பாராட்டுக்குரியது. 2:15 நாட்டு கோழி வளர்ப்பு பற்றிய தகவல்கள், குறிப்பாக நோய் தாக்கும்போது இயற்கை மருத்துவம் பற்றிய தகவல்கள் சூப்பராக இருந்தது. செய்தி மலர் மூலம் பல தகவல்களை கேட்டு மகிழ்ந்தேன். 3 தேதி என்று வந்த செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிந்தனைகள் சிறப்பானதாக இருந்தது. காலை மலர், நாள் மலர், மருத்துவ நேரம், தங்கம் வெள்ளி, காய்கறி நிலவரம் என அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அன்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தலைமை பண்புகளை எவ்வாறு பெறுவது பற்றியும், மாணவர்கள் சிந்தனையை சிதறவிடாமல் ஒரே குறிக்கோளுடன் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்ற பல தகவல்களை சிறப்பு விருந்தினர் கூறியது சூப்பர். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நேயர் சமீனா பானு அவர்களின் அத்தனை பாடல்களும் அருமையாக இருந்தது. 9 தேதி என்று மருத்துவ நேரத்தில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் முறையை மருத்துவர் விளக்கியது மிகவும் பயனுள்ளது. குழந்தைகள் பங்கு கொண்ட வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தேன். களத்திலிருந்து இல்லத்திற்கு சிறப்பு நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை ஐயா விளக்கியது மிகவும் சிறப்பு. சூரியகாந்தி நாடகம் வானொலி பரிசு பெற்ற பணிவு நாடகம், குடும்பத்தில் குறை காணக்கூடாது என்ற ஆசிரியரின் கருத்து சூப்பர். 10 தேதி என்று செவிச்செல்வம் நிகழ்ச்சியில்

0: அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வாசிக்கும் பழக்கத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற தலைவர்களின் எடுத்துக்காட்டு தகவல் சிறப்பு. அன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மை தொழில்நுட்பங்களை கடைபிடித்து பல வகையான தானியங்களை பயிர் செய்தலின் அவசியத்தை கூறினார்கள். பாராட்டுகள். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் திருச்சி நேயர் வாழ்க்கை பற்றியும் பெண்ணின் அழகையும் பாமருக்குமணி இருவரும் போட்டி போடும் பாடல் புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன் பாடல்கள் சூப்பர் அருமை. இந்த ஒரு பெரும் கடித தொகுப்பை மாத்தூர்லிருந்து காதர் பிபி இக்பால் நமக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இது இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. Wasn't Tanko.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: ஆயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
4: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹேன் ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹேன். விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் ஸே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
0: மணி 3:21. நேயர்களே, உங்களின் என்ன கருத்துக்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1. கடிதம் வழியா அடுத்து கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க ராஜமாணிக்கம் செல்வராஜ் தவமலர் பொன்மலைப்பட்டியிலிருந்து. 11 தேதி இன்றைக்கு காலை 9 மணிக்கு வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வீட்டில் கலர் மீன்கள் வளர்ப்பு பற்றிய தொகுப்பு கேட்டோம். குட்டி போடுற மீன்கள், முட்டையிடும் மீன்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னும், கோல்டு ஃபிஷ் வெளிநாட்டு மீன் வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்த மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள்கிட்ட நீங்கள் சினிமாவில் நடிக்க சொன்னால் வாய்ப்பு கிடைத்தா எந்த கதாபாத்திரத்தில் நடிப்பீங்கன்னு கேட்டதெல்லாம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி கேட்க கேட்க நகைச்சுவையாக இருந்தது, கலகலப்பா இருந்தது, நன்றி பாராட்டுகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க பொன்மலைப்பட்டி ராஜமாணிக்கம் செல்வராஜ் தவமலர். அவங்கள தொடர்ந்து தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்திலிருந்து மணி அவங்க கடிதம் மூலமா பாராட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சிக்கு 10 தேதி என்று லோகநாதன் மற்றும் அபிராமி நீலவண்ணன் ஆகியோரின் குரல்களில் வெளிவந்த ஞாபகம் உறுதி நிகழ்ச்சி கேட்க கேட்க சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். அப்படியே கூடவே 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க கடிதம் மூலமா. அவங்கள தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவங்களும் நிலையத்தார் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு தனி கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்களின் என்ன கருத்துக்கள் அலங்கரிக்கும் இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: பிஎஸ்என்எல்ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
0: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஹெச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
2: திருச்சி FSM முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள்.

0: பொருட்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஸ்ரீ சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 புதுக்கோட்டை ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
0: நெற்றியில் நாமத்தோடு நந்தி, இரண்டு ரிஷிகளோடு குரு பகவான் பாலசனீஸ்வரர் என சிறப்புகளும்,
1: தர்ம சம்வர்தினி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர விழா நேரலையும்
0: இன்று மாலை 5 மணிக்கு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்களுடைய என்ன கருத்துக்கள் பகிர்வுல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சீர்காழி கோகுல், பாக்கியா, ரித்தன்யா, ஸ்ரீமித்ரன் இவங்களுடைய கடித தொகுப்பு இது. 8ஆம் தேதி என்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று கேட்டு ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழிகள் அனிஷா அண்ட் ராஜலட்சுமி இருவரும் இணைந்து பொது அறிவை வளர்க்கும் பொது அறிவு கேள்வி கணிகளை தொடுத்து இணைப்பை தொட்டு வந்த நேயர்களுடன் உரையாடியது சிறப்பு. நேயர்களும் சிறப்பான பதில்களை நச்சுன்னு கூறி சென்றது சிறப்பாக இருந்தது. 10ஆம் தேதி இன்றைய வண்ண கோலங்கள் நேரலை நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு அறிவிப்பாளர்கள் கோபால் மற்றும் கலையரசி இருவரும் இணைந்து திங்கள் சிறப்பாக கண்டுபிடி கண்டுபிடி, அதாவது 3 குறிப்புகள் தந்து அந்த குறிப்புகளில் ஒளிந்திருக்கும் விடையை கண்டுபிடிக்க சொன்னார்கள். சிறப்பாக இருந்தது. 11ஆம் தேதி என்று இடைக்காலத்து இசை தென்றலாய் இன்ப உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு லயித்தோம் ரசித்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழர் எல் கௌதமன் அவர்களின் கவிநடை தொகுப்பில் காற்றலையில் தவழ்ந்து வந்த இன்னிசை நாதங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் ரசிக்கும்படி அமைந்தது. மாலை நேரத்துக்கு ரம்மியமாக இருந்தது. 12ஆம் தேதி என்று காலத்தால் அழியாத கவிதை காதல் கானங்களின் எங்கள் நெஞ்சோறும் நிழலாடும் மதுர கீதம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்களின் அஞ்சல் வழி தேர்வாக அரங்கேறிய அனைத்து பாடல்களும் சுட்டரிக்கும் சுந்தரம் பொழுதில் சுகமாய் தாளாட்டியது.

பன்னிரெண்டாம் தேதி என்று காலத்தால் அழியாத கவிதை காதல் கானங்களின் எங்கள் நெஞ்சோறும் நிழலாடும் மதுரகீதம் நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்களின் அஞ்சல் வழி தேர்வாக அரங்கேறிய அனைத்து பாடல்களும் சுட்டரிக்கும் சுந்தரம் பொழுதில் சுகமாய் தாளாட்டியது. இந்த ஒரு நீண்ட கடித தொகுப்பை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா. இணைந்திருங்கள் நேயர்களே, உங்களின் என்ன கருத்துக்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் இது இசைத்தூரல் FM Rainbow 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணி 45 நிமிடம். FM ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். அடுத்ததா தங்களுடைய விமர்சன கடிதங்களை யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு, விமர்சன கடிதம்னு இல்ல, இது பாராட்டு கடிதமா தான் எழுதியிருக்கிறாங்க. சங்கிலியாண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா பிரபு. 6ஆம் தேதி என்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில ஒரு நாள் சமையலறை விடுமுறை பற்றி பேச சொன்னார் ஓவியா மேடம். தோழிகள் அழகாக பேசி சென்றனர், வாழ்த்துக்கள். 8ஆம் தேதி என்றைக்கும் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பொறுமையை பற்றி பேச சொன்னார்கள் ராஜி மேடம். தோழிகள் பேசியது அருமையாக இருந்தது. ராஜி மேடம் கடைசியா ஒரு கதையும் சொன்னார் நிகழ்ச்சி முடிவுல, கதை சூப்பர். ராஜி மேடத்திற்கு பாராட்டுகள். 9ஆம் தேதி என்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில ராஜி மேடம் மற்றும் அபிராமி மேடம் கூட்டணியில குறுக்கெழுத்து போட்டி, செம்ம சூப்பர், பாராட்டுகள். 10ஆம் தேதி என்று ஜெயந்தி மேடம் வழங்கிய உங்களோட நாங்க நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. 11ஆம் தேதி என்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில சினிமா கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்க விரும்பும் பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நேயர்கள் பங்கேற்று அழகாக பேசினாங்க, அதிபதி சாருக்கு பாராட்டுகள். அன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில கௌதம் சார் மற்றும் அதிபதி கூட்டணியில விளையாட்டு, செம சூப்பர், பாராட்டுகள். பன்னிரண்டாம் தேதி அன்னைக்கு உங்களோடு நாங்க செம்ம சூப்பரா இருந்தது. அன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியும் அருமையா இருந்தது. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர்கள் கூட்டணியில 5:1 செம்ம சூப்பர், பாராட்டுகள். அன்னைக்கு வந்து போட ஆட்டம் போடு நிகழ்ச்சி, அதாவது 13ஆம் தேதி என்று போட ஆட்டம் போடு நிகழ்ச்சி, இருபட பாடல்கள் அனைத்துமே சிறப்பாக இருந்தது. பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கூடவே பாதி கடிதத்துக்கு மேல சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு பெருசா எழுதி ஒரு கவிதையும் கூட அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அந்நியர்களின் அடிமையில் சிக்கி அகிம்சை போராட்டத்தை முன்னிறுத்தி ஆயிரக்கணக்கான தியாக தொண்டர்கள் அலைபோல் திரண்டு போராடி அன்னை பாரத தாயின் விடுதலையை ஆகஸ்ட் மாதத்தில் விடுவித்த அனைத்து தியாக தலைவர்களுக்கும், அன்புள்ளம் கொண்ட தியாக தொண்டர்களுக்கும் அனைத்து வானொலி நேயர்கள் சார்பில் அழகான வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சங்கிலியாண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

2.1 அடுத்ததான் 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்கள் வழியா. மாலை 5 மணிக்கு திருச்சி சாரதாசின் ஆலய உலா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்மசம்வர்தினி சன்னதியில் இருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை FM Rainbow 102.1.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
1: அட, உன்னைய பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: என் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
0: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

நேயர்களே, இன்று இரவு 7 மணி முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நேரலையாக. இதன் தமிழாக்கம் இரவு 9:30 ஒளிபரப்பாகும். இரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரளேக்கர் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம்.

நேர்களை நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: நேயர்களே, வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்து இருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. இதன்படி 301 பேருக்கு வீர தீர செயல்கள் பதக்கங்களும், 92 பேருக்கு தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்களும், 664 பேருக்கு சிறந்த சேவைக்கான பதக்கங்களும் வழங்கப்படவுள்ளன. தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முகப்பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்க வெகுமதியும் வழங்கப்படவுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை காக்க தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருப்பதாக கூறினார். அரியலூர் பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய லட்சக்கணக்கான வளையல்களுடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வளிமண்டலத்தின் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக

இந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா புனாச்சா ஈக்வடாரின் எக்ஸோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேலை பளுவெல்லாம் ஓரமா இருக்கட்டுங்க, வாரம் முழுக்க முழுக்க ஓடி ஓடி களைச்சு போயிருக்கிற உங்க மூளைக்கு இப்போ ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கத்தான் நம்ம வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில வெள்ளி ஸ்பெஷலா மைண்ட் கேம்ஸ் நேரம் வந்தாச்சுங்க. வார கடைசி நாள் நெருங்குற சந்தோஷத்துல இருக்கிற உங்களை யோசிக்க திறனை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணலான் தான் உங்களுக்காக புதிரோட வந்திருக்கிறோம். உங்களோட இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா
1: மற்றும் அதிபதி. நேர்களை, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம், எங்களோட சேர்ந்து விளையாடலாம். உங்களுடைய மைண்ட் கேம்ஸ், அதாவது உங்களுடைய நினைவாற்றல எப்படியெல்லாம் பரிசோதிச்சுக்கிறது அப்படின்னு நீங்களே ஒரு சுய பரிசோதனை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டியதான் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதவங்க நீங்கள் அழைக்கலாம். பங்கேற்க நினைச்சவங்க வழக்கமான நம்ம நேயர்கள், அவங்க என்ன பண்ணணும்னா
0: 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. உங்களுக்கான மைண்ட் கேம்ஸ் காத்துக்கிட்டே இருக்குங்க. இணைந்திருங்க, இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள்.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: நான்கு மணி 11 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நேர்களை, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட சேர்ந்து பேசலாம். சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1. இந்த எண் அறிமுக நேர்களே உங்களுக்கானது. 240-6-102-1 இந்த எண் வழக்கமான நேர்களே உங்களுக்கானது.
10: அடுத்ததான் இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க. யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாமா? வணக்கம்.
11: அம்மா வணக்கம்மா.
10: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கயா?
11: நான் திருச்சி மாவட்டம் மணச்சுரூர் பக்கத்துல தலதாலப்பட்டில ரங்கராஜ் பேசுறேங்க.
10: ரங்கராஜ் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா?
11: ஆ, நலமா சார், நலமா இருக்கம்மா.
10: விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
11: நிலையத்துல உள்ள நலையும் நலமா இருக்கீங்களா?
10: நலமா இருக்கோங்க ஐயா.
11: ஆ, சொல்லுங்கம்மா. கேள்வி சொல்லுங்கம்மா.
10: கேள்வி கேட்டுடலாங்களா?
11: ஆ, கேளுங்க.
10: ஒரு மின்சார ரயில் வந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு நோக்கி பறக்குது.
11: ஆ, சரிங்க.
10: அப்ப அந்த ரயிலோட புகை எந்த திசையை நோக்கி போகும்?
11: கிழக்கு திசையை போகும்போது மேற்கு திசையை தாமா அந்த புகை மேற்குமா போகும்.
10: அப்படிங்களா?
11: ஆமாங்க.
10: என்ன உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா சொல்லி இருந்திருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது மைண்ட் கேம் இல்ல.
11: இல்லைங்கம்மா, ரயில் வந்து கிழக்கு திசையை நோக்கி போகும்போது மேற்குமா தானே போகும்.
10: அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ட்விஸ்ட் வச்சேன், நீங்க அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்ததா
11: இல்லைங்களா? சொல்லுங்கம்மா.
10: அடுத்ததா ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா, இல்ல நீங்களே யோசிச்சு சொல்றீங்களா?
11: சரிங்கம்மா, நீங்க அடுத்த வாய்ப்பு கொடுங்க.

0: சரிங்க, இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
1: இந்த நீங்க கேட்ட கேள்வியை இன்னொரு முறை கேளுங்களேன்.
0: எதுக்கு அஸ்கு புஸ்கு, நீங்க அடுத்த ஆளுட கேளுங்க.
1: இல்ல கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு
0: நினைக்கிறேன். வசதியா இருக்கு.
1: நீங்க இந்த ட்விஸ்ட்னு ஏதோ சொல்றீங்க, அதுதான் எனக்கு தெரியல.
0: ட்விஸ்ட் கவனிக்கல யாருமே. ஒரு மின்சார ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு நோக்கி பறந்து கொண்டிட்டு இருக்கு. அப்ப அந்த ரயிலோட புகை எந்த திசையை நோக்கி போகும்?
1: இதுதாங்க, கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா சரியான பதில உங்களாலையும் சொல்ல முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
1: இப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் கால் பண்ணி இவங்க கூட பேசுங்க, சரியான பதில கொண்டு விடுவாங்க.
0: சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட 240-102-1. இது வந்து அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. புதிரையும் சொல்லியாச்சு, எங்களோட நேரலை பங்கு பெற இணைந்திருங்கள் நேயர்களே.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 4:18 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
1: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்
2: கண்டிஷன் சப்ளை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி
4: மற்றும் காய்கறிகள் இலவசம் பெறுங்கள். போத்தீஸ்
5: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை பழூர் திருச்சி சென்னை பைபாஸ் திருச்சி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
7: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
8: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
9: நாங்கள் 4:20 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. மைண்ட் கேம்ஸ்ல நீங்களும் பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்டு வச்சிட்டோம். அதுக்கான பதில் யாரு சொல்றாங்க அப்படின்னு தான் பாக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சுழி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட
0: 240 102 1 இது வந்து அறிமுக நேர்களுக்காக மட்டுமே. 246 102 1 இது வழக்கமான நேர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இணைப்புல வந்து ஒரு நேயர் இணையறாங்க. வருக வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: மணப்பாறில இருந்து சுதா பேசுறேன்.
0: சுதா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுங்களா? சொல்லிட்டாங்க. ஆமா, மின்சார ரயில்ல புகை வராது.
9: பாராட்டுகள்.
0: நன்றி நன்றி நன்றி மா இணைப்புல வந்ததுக்கு.
9: இன்னைக்கு மைண்ட் கேம்ஸ்னு சொல்லியாச்சு. அடுத்தடுத்து நேயர்கள் போட்டி போட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அடுத்து இப்ப இவங்க வந்து சொல்லிட்டு
0: போயிட்டாங்க.
9: ட்விஸ்ட் வச்சேன்னு சொன்னீங்க. அவங்க மின்சார ரயில் போட ஸ்பீடுக்கு மேல வந்திருக்காங்க.
0: நேயர்கள் பாருங்க எவ்வளவு இதுவா இருக்காங்க, அறிவாளியா இருக்காங்க. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் இணையறாங்க. வணக்க வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்கயா, பேசுங்க.
11: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: யார்
0: எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை ஒரு தாய் 3 மகன்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மகன்களுக்கும் தலா 2 சகோதரிகள் இருக்காங்க. அப்ப அந்த அறையில மொத்தம் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? கேள்வி புரிந்ததுங்களா?

0: ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை, ஒரு தாய், மூன்று மகன்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மகனுக்கும் தலா இரண்டு சகோதரிகள் இருந்திருக்காங்க. அப்ப அந்த அறையில மொத்தம் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? அமைதியா இருக்கீங்க, கணக்கு போட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: பதில் தெரியுமா இல்ல அடுத்து
0: உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்களா? சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: அதாவது நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஆமாங்க, மைண்ட் கேம்ஸ்
0: கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல?
1: ஆமா, கொஞ்சம் சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா
0: கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஆமா,
1: இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஒவ்வொருத்தரா இணைப்புல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் இணைப்புல ஒரு நேயர் வராங்க, பாக்கலாம் அவங்களாவது பதில் சொல்றாங்களா இல்லையான்னு. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தர்மராஜ்.
0: தர்மராஜ் ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: ஏழு பேரு.
0: ஏழு பேரா? எப்படி ஏழு பேர் வந்தாங்க?
1: அம்மா அப்பா ரெண்டு பேரு, பையனுங்க மூணு பேரு, சிஸ்டருங்க ரெண்டு பேரு.
2: கேள்வியை நல்லா கேட்டீங்க,
0: கவனிச்சிங்களா? ஒரு குடும்ப கூட்டத்தில் ஒரு தந்தை ஒரு தாய் மூன்று மகன்கள், ஒவ்வொரு மகனுக்கும் தலா இரண்டு சகோதரிகள் இருந்தனர். ஆனா அந்த அறையில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன
1: குழப்பமா இருக்கு,
0: குழப்பமா இருக்கு. அப்புறம் மைண்ட் கேம்ஸ்னா குழப்பமா கேட்க முடியாது இல்ல. சரிங்க ஐயா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரத்துக்கு வழிவிடலாங்களா? நன்றிங்க, நன்றி. வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: சமயபுரத்துல இருந்து ரேகா பேசுறேங்க மேடம்.
0: ரேகாம்மா, உங்களுக்கு கேள்விக்கான பதில் தெரியுமா?
3: அந்த தாய் தந்தை அந்த இதுதானங்க மேடம்.
0: ஆமாமா.
3: அது 11 பேருங்க மேடம்.
0: 11 பேருங்களா? எப்படி 11 பேர் வந்தாங்க?
3: ஆமா, நீங்க தாய் தந்தை ரெண்டு பேரு,
0: ஓகே,
3: பசங்க மூணு பேரு,
0: ஓகே,
3: அஞ்சு பேர் ஆச்சா?
0: அஞ்சு பேர் ஆச்சு.
3: ஒவ்வொரு தம்பிக்கும் ரெண்டு ரெண்டு தங்கைகள்.
0: ஆமா,
3: 11 பேரு.
0: 11 பேர். ஆனா விடை அது கிடையாதே.
3: விடை இல்லையா?
0: ஆமா, நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, இதுக்கான பதில் வந்து அடுத்த நேர் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
2: யாருதான் சரியான பதில கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு பாக்கலாம்.
0: பாக்கலாம்.
2: ஆனா அந்த கேள்விய கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கற ஒரு சின்ன குறிப்பே. கேள்வியை நல்லா கவனிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு சரியான விடை வந்துடும். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: ஆகி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸிலே. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே.
12: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
13: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
14: FM ரெயின்போ 102.1
15: விதவிதமாய் சாத்திடுவோம் வளையல் காப்பின. நாயனவே அவள் இருப்பான் நமக்கு காப்பின.
14: புதுக்கோட்டை ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
13: நெற்றியில் நாமத்தோடு நந்தி, இரண்டு ரிஷிகளோடு குரு பகவான் பாலசனீஸ்வரர் என சிறப்புகளும்,
14: தர்ம சம்வர்தினி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர விழா நேரலையும்
13: இன்று மாலை 5
15: மணிக்கு.
13: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
0: திருச்சி FM ரெயின்போ 102.1. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:37 எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கிறோம்.
1: ஆமா, அடுத்ததாக இனிப்புல ஒரு நேயர் காத்துட்டே இருக்கிறாங்க.

0: யாருங்கன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
1: வானொலி
0: வானொலி ஒளி அளவை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க. வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்காங்க.
1: நீங்க கொஞ்சம் தூரத்துல வந்துடலாம், வானொலி பெட்டிக்கிட்ட இருக்க வேணாம்.
0: நீங்க பேசுறதே திரும்ப திரும்ப கேக்குது, அதுக்காக தான்
2: ஒவ்வொரு தம்பிக்கும் ரெண்டு ரெண்டு சகோதரி. அப்ப பெரிய ஒரு அண்ணன் தானே, அடுத்த தம்பி

0: பேசுறதே திரும்ப திரும்ப கேக்குது, அதுக்காக தான். வந்துட்டீங்களா? சரிங்கய்யா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: தெரியுங்க மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: 9 பேர் மேடம்.
0: எப்படி 9 பேர் வந்தாங்க?
1: அப்பா அம்மா 2 பேரு, 3 பையனுங்க. ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு தம்பிக்கும் 2 சகோதரி இருக்கீங்க. அப்ப பெரிய ஒரு அண்ணன் தானே? அடுத்த தம்பி.
0: சரி, 9 தப்பா வருது இல்லையே? 9 தப்பா வருது.
1: கேட்டுங்க மேடம்.
0: ஐயோ, உங்க பேரை நீங்க சொல்லவே இல்ல.
2: அந்த குடுத்த குறிப்ப கேள்விய கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே அதுக்கான விடைய நம்ம
0: சின்ன
2: அது மட்டும்
0: மின்சார ரயில் மாதிரி ஒரு சின்னதுல.
2: சரி, அடுத்து இனிப்புல
0: யார் வராங்க அப்படின்னு பாத்தரலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: சரிங்க சார், நான் திருச்சியில ஏர்போர்ட்ல சுல்தான் பேசுறேங்க.
0: சுல்தானே, உங்களுக்கு பதில் தெரியுங்களா? முத தடவையா பேசுறீங்க, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்களா?
3: ஆமா, டெய்லி கேட்போங்க. எங்க ஒய்ஃபும் வந்து அடிக்கடி போன் பண்ணுவாங்க, அவங்களும் பேசிக்கிறோம்.
0: அப்படிங்களா? சரிங்க, சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இப்ப இதுக்கான பதில் என்னன்னு சொல்லுங்கய்யா.
3: 8 பேருங்க.
0: 8 பேர். எல்லாரும் 9, 8, 11 போயிட்டே இருக்காங்க, பதிலுக்கு வர
3: மாட்டேங்கிறீங்க.
0: ஒருத்தவங்க 5, 3, 8. ரொம்ப நன்றிங்கய்யா, தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே இருங்கய்யா.
3: நன்றிங்க,
0: நன்றிங்க.
2: நேயர்களுடைய ஆர்வத்தை நம்ம பாராட்டிதான் ஆகணும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
2: எல்லாரும் விடை வந்து சரியா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம சொல்றது சரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முன்னெடுத்து வர்றாங்க.
0: கண்டிப்பா
2: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குல்ல, அதுக்காகவே நம்ம நேயர்கள் எல்லாத்தையும் நம்ம பாராட்டி ஆகணும். நம்ம அந்த கேள்வியை இன்னொரு முறை கூட நேயர்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்.
0: சரி, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு 3 பசங்க, அதாவது 3 பையன். அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தலா 2 சகோதரிகள் இருக்காங்க. அப்ப அந்த ரூம்குள்ள, அதாவது அந்த அறைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க?
2: இதுதான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆட்கள் எத்தனை பேர் அதுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
4: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
4: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர் பெறுங்கள். போத்தீஸ்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இணைஞ்சிருக்கிறோம் வண்ண கோலங்கள்.
5: ஹாய் ஆனரபிள் ஆடியன்ஸ், திஸ் இஸ் த ப்ரமோஷனல் சாங் ஆஃப் த மோஷன் பிக்சர் ஆஃப் த இந்தியா இன் த சென்னை.

நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன், நான் பக்கத்துல இருப்பேன்.

0: பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி பிலி. நான் மீனிங் நேத்துல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு பாட்டும்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
6: நான்கு மணி 52 நிமிடம். வண்ண கோலங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, அவங்க பசங்களுக்கு தலா 2 சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்டே சொன்னது மாதிரி இந்த ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு கேள்வியை கூர்ந்து கவனிச்சா அந்த அறைக்குள்ளே அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு விடை வந்து 5 பேர் தான். ஏன்னா அம்மா அப்பா அந்த 3 பசங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு சகோதரிகள் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரியாது. அவங்க கூட பக்கத்தில் இல்லை.
7: சகோதரிகள் இருந்தனர்.

0: ஆமா, அதே
1: ஆமா.
0: மாதிரி மூன்று அண்ணங்களுக்குமே ரெண்டு சகோதரி தான், ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு சகோதரி வராது. ஏன்னா உங்களுக்கு நான் தங்கச்சினா ஒரே தங்கச்சி தான், இன்னொரு அண்ணனுக்கும் நான் மட்டும்தான்
1: ஆனா
0: தங்கச்சி.
1: என்னவோ தெரியலங்க, இந்த சகோதரிகள் தான் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பத்தை
0: பண்ணி
1: எங்களை
0: இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா,
1: இருந்தாலும் செல்ல சகோதரிகள் அவங்க எல்லாம், சரியா? அதனால அவங்க எங்கேயே இருந்திருப்பாங்க. அந்த விடை வந்து ஐந்து பேர் தான், ஐந்து பேர் தான் அந்த அறைக்குள்ள இருந்தாங்க.
0: அறைக்குள்ள இருந்தது அஞ்சு பேர் மட்டும்தான்.
1: ஆமா, இன்னைக்கு நம்ம வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள், பங்கு பெற முயற்சி செஞ்ச நேயர்கள் எல்லாருக்குமே நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா மாலை நேரம் ஆடி பூரத்துக்கு எல்லாரும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க, வீட்டிலலாம் விளக்கெல்லாம் ஏற்றிருப்பீங்க. உங்களெல்லாம் அப்படி சொல்ல மகிழ்விக்கிறதுக்காக, நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காக இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்மசம்வர்த்தினி அம்பிகை சன்னதியிலிருந்து நேரலையாக ஆடிப்பூரம் அந்த நிகழ்வானது உங்கள் கண்ணு முன்னாடியே, அதாவது செவி வழியாக கேட்டு குளிர் மாதிரி ஓபி நேரலை வர இருக்குது. அதுக்கு நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு எங்களோடவே இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: சதவீதம் வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தாயா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாயா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: நேரம் 5 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். செங்கல்பட்டு SRM அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ளும் அவர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கிறார். தமிழகத்தில் நியாயவிலை கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் உரிய எடை மற்றும் தரத்துடன் இருப்பதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மணப்பாக்கம் பகுதி நியாயவிலை கடைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு விற்பனை ரசீது கட்டாயம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பொருட்கள் இருப்பு மற்றும் விற்பனை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று கூறிய அவர் குறைகள் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் 3 நாள் ஊடகம் சார்ந்த ட்ரோன் பயிற்சி வழங்க உள்ளது. வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள இந்த பயிற்சியில் சேர ஆர்வமுடையவர்கள் edi.tn.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி நூற்றுக்கணக்கான மாணவியர் 80ஆம் எண் வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடியில் 1000 பள்ளி மாணாக்கர் 1000 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதில் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட 200 பேர் பங்கேற்றனர். ஆடிப்பூரத்தையொட்டி திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் முருகனுக்கு 1000 லிட்டர் பாலபிஷேகம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மயில் காவடி, புஷ்பாவடி, பன்னீர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் மலைக்கோவிலில் தரிசனத்திற்காக குவிந்துள்ளனர். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைய ஆலய உலா நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்மசம்வர்தினி அம்பிகை சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை வர்ணலையாளர்கள் விஜயகுமார், விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார்.
1: வணக்கம் நேயர்களே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லா ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. அற்புதமானது ஒரு திருநாள் என்று, உமையம்மையின் அவதார திருநாள், ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நன்னாள். பல ஊர்களிலும் நடைபெறும் அம்பாள் திருவிழாக்களில் குறிப்பாக வளைகாப்பு உற்சவம் நடைபெறுவது வழக்கம். கல்யாணம், குழந்தை பேறு கிடைக்க அற்புதமாக வழிபாடு செய்திடும் நன்னாளில் இங்கே நாம் இருப்பது புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஆலங்குடியில் அமைந்துள்ளது நாமபுரீஸ்வரர் திருக்கோயில். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான ஆலயம்! 700 ஆண்டுகள் பழமையான ஆலயம், சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவில் இங்கே ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தர்மசம்வர்தினி அன்னையை தரிசிக்க வந்திருக்கும் பேரழகை நாம் பார்க்கிறோம். அனைவரும் இங்கே தங்களால் இயன்ற கைங்கரியத்தை செய்து வருகிறார்கள். நாங்கள் வரும்போது கூட உழவார பணியை செய்து கொண்டு பெரும் திரளாக பெண்மணிகள் திரண்டிருந்தார்கள். அத்தனை பேருக்கும் இந்த கோவிலின் மீது அப்படி ஒரு ஈடுபாடு. ஏனென்றால் இன்று ஆடி வெள்ளி, அதுவும் அம்பிகையின் தரிசனம் கிடைப்பதற்கான பேரருள் நமக்கு கிடைத்துள்ளது என்று அவர்கள் எல்லாம் அற்புதமாக அம்பிகையை தரிசித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வரும்பொழுது இங்கே மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருந்தது, ஆலய ராஜகோபுரத்தை தரிசித்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களானால் அடை மழை என விடாது பெய்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் இந்த விடாது மழை பெய்தாலும் நாங்கள் எப்படியாவது அம்பிகையின் அருளை பெற்றே தீர்வோம் என்று அனைவரும் ஒவ்வொருவராக வந்து இங்கே வழிபட்டு செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த பெண்கள் கூடியிருக்கும் இந்த சன்னிதியில், அறம்பளர்த்தனாகி சன்னிதியில் முன்பிருந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வளையல் காப்பு உற்சவம் என்பது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவும் பூர நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கரன், சுக்கரனுடைய வஸ்துக்களை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். ஆண்டாள் அவதாரம் நிகழ்ந்ததும் இன்றுதான் அல்லவா அத்தகைய இரண்டாவது குருஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த நாமபுரீஸ்வரர், அதாவது பேரூர் ஆண்டான் என்று சொல்கிறார்கள். இந்த ஆடிப்பூர திருவிழாவிலே இங்கு இணைந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியமாக இருக்கிறது. பூமி தாயின் அவதாரமாக, மகாலட்சுமியின் அம்சமாக, 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததும் இந்த ஆடிப்பூர திருநாளில் தான். எத்தனை விதமான நிறங்கள், எத்தனை விதமான வளையல்கள், அத்தனையும் கொள்ளை அழகு, அத்தனையும் இங்கே அம்பிகைக்கு காட்டி அற்புதமான சந்தன காப்புடன் சேர்த்து தரிசிப்பது கொள்ளை கொள்கிறது. மனதார பிரார்த்தனை செய்தால் மனம் போல வாழ்க்கை அமையும் என்பது திண்ணம். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார். அருள் மழையும் அடை மழையும் செய்ய அறம் வளர்த்த நாயகியின் சன்னதியில் இருக்கிறோம் நேயர்களே. இந்த ஆலங்குடி அவ்வளவு பெயர் பெற்ற ஊர், இரண்டாவது குரு ஸ்தலமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. திருவாரூரில் இருக்கும் ஆலங்குடி ஒன்று, இந்த புதுக்கோட்டை ஆலங்குடி இரண்டாவது. இறைவனும் இறைவியும் அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். இப்போது மழை பெய்தது, பக்தர்கள் கதவை திறந்தவுடன் திவு திவுவென ஓடி வந்தார்கள் பாருங்கள். அந்த கதவு திறந்ததும், மக்கள் ஓடி வந்ததும், அம்பிகை

பல்லவி திறந்ததும் அடடா, காண கண் கோடி வேண்டும். அவ்வளவு அழகாய் அம்பிகை அறம்பளர்த்த நாயகி 50,000 வளையல்கள் கொண்டு அலங்காரம் செய்து செம்மாந்த திருமேனியாய் முகம் சந்தன காப்பில் மிளிர்கிறது. நேயர்களே, அவ்வளவு அருமை பார்க்கக்கூடிய அந்த பக்தர்கள் கண்களிலெல்லாம் கண்ணீரும் பரவசமும். ஐயோ, கவலையே இங்கேயே விட்டுவிட்டோம், இனி என்ன கவலை என்பது போல அவர்கள் மனதில் நிம்மதி பெருமூச்சு விடும் அந்த காட்சியை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இதோ இந்த முன் மண்டபத்தில் மேலே ஜிகினா தோரணங்கள் காற்றில் சிலுசிலுவென ஆடுகிறது. இப்போது மழை வேறு பெய்து கொண்டிருப்பதால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சந்தோஷத்தோடு இருக்கிறது. அதுவும் தவிர இந்த மின் விளக்கு அலங்காரம் கோவில் சுவர்களிலெல்லாம் சரங்களாக தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. இறைவன் வெள்ளி நாகாபரணம் சூடி பேரூராண்டவனாக தரிசனம் தந்து கொண்டு இருக்கிறான். சந்தனக்காப்பு முகத்தில் அம்பிகையும் ஆலயம் சுத்தத்தின் பராமரிப்பு அத்தனை அழகாக இருக்கிறது. அதே போல உற்சவ அம்பிகை ஊஞ்சல் உற்சவம் காண போகிறாள். அவளும் அலங்காரத்தோடு தயாராக இருக்கிறாள். குரு பகவான் சன்னதி பிரகாரத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆலயத்தில் சந்திரன் இல்லை, சூரியன், நேதா தட்சிணாமூர்த்தி என ஒவ்வொருவரும் அழகாய் தனி விமானங்களோடு கூடிய சன்னதியில் அற்புதமாய் காட்சி தருகிறார்கள். குரு பகவானுக்கு எதிரே மாணிக்க வாசக பெருமான் ஆவுடையார் கோவில் செல்லும் வழியில் இங்கே வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து கொண்டு சென்றிருக்கிறார். அதனால் அவருடைய சன்னிதி எதிர்த்தார் போலே இருக்கிறது. அந்த மலர அலங்காரமும் அவ்வளவு அழகு. 2023 கும்பாபிஷேகம் கண்ட கோவில் இது. அந்த வண்ணங்கள் எல்லாம் அப்படியே அந்த சிலைகளில் ஒன்றி போய் கண்களை துருத்தாத வண்ணம் கண்களுக்கு அவ்வளவு குளுமையை தந்து கொண்டிருக்கிறது. 3 வருடங்கள் தானா, இதுவும் நேற்றுதான் கும்பாபிஷேகம் ஆனது போல அத்தனை புதுமை, அத்தனை பளபளப்பு. நந்தியம்பெருமான் இங்கே விசேஷமாக நாமம் கூடியிருக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் சிவன் ஆலயங்களில் வித்தியாசமாக இங்கே இறைவன் நாமம் சூடி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த சிவனுக்கு நாமபுரீஸ்வரர் என்று திருநாமம். அம்பிகை 1,000-2,000 அல்ல, 50,000 வளையல் வைத்து அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறாள். அதாவது சாதாரணமாக பெண்களுக்கே வளையல் போட்டால் ஒரு மங்களகரம், ஒரு அழகு. உலகை காக்கும் தாய் அல்லவா, அவளுக்கு இவ்வளவு அழகு, அவ்வளவு வளையல்கள், அடர்ந்த நிறம், மென்மையான நிறம் என்று நம்முடைய கண்களுக்கு நிறங்கள் மட்டுமே 1 கோடி நிறங்கள் உண்டு என்று ஆய்வுகள் சொல்கிறது. அந்த நிறங்கள் எல்லாம் எப்படி வரும்? அந்த அம்பிகை தானே நிறங்களுக்கும் உயிர் கொடுக்கிறாள். லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்வோமே, சர்வவர்ணோப சோபிதா என்று. பச்சை நிறமாக ஒரு ஆலயத்தில் இருப்பாள், சிவப்பு நிறமாக இருப்பாள், நீல நிறமாக இருப்பாள், கருமையாக இருப்பாள், பொன்வண்ணத்தோடு இருப்பாள். அப்படி தன் மேனியின் நிறங்களை மாற்றி மாற்றி நிறங்களுக்கு வாழ்வு தருபவள் நமக்கு வாழ்வு தர மாட்டாளா என்று ஒவ்வொரு பக்தரும் இங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள் மண்டபத்தில். அது சரி, எத்தனை நிறங்கள் ஆனாலும் வகைகள் தான் இந்த வளையல்களில் எத்தனை எத்தனை. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வைரம், அரக்கு, குந்தன், இப்படி எத்தனை வளையல்கள் இருந்தாலும் கலகலவென சிரிக்கும், அதாவது பெண்கள் சிரிக்கும் சிரிப்பை போல இந்த கண்ணாடி வளையல்கள் சத்தம் தான் அந்த அம்பிகைக்கு பிடித்திருக்கிறதோ என்னவோ. இந்த வளையல் அலங்காரத்தை பார்க்கும் போது வைரவளை முத்து வளை ரத்னவளை விற்ற விளையாடல் காளிரோ. இறைவன் சிவபெருமான் மதுரையில் வளையல் வியாபாரியாக வந்து தாருகாவன திருஷி பத்தினிகளின் கர்வத்தை அடக்கி அவர்களின் சாபம் தீர்த்தானே, அந்த வளையல் விற்ற திருவிளையாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கர்வத்தை அழிக்க இறைவனும் இறைவியுமாக எல்லா பக்தர்களிடத்தும் வளையல் வாங்கி வினைகளை வேறறுத்து கருணை கடலான இந்த அம்பிகைக்கு அந்த வளையல்களை எல்லாம் அலங்காரமாக போடுவதற்கு சித்தம் கொண்டிருப்பார்களோ என்னவோ. வர்ணனையை தொடர்கிறார் விஜயலட்சுமி ராம்குமார். இறைவனின் ஐந்து தொழில்களில் ஒன்றான அருளல் என்னும் அருட்சக்தியே அம்பிகையாக அருள் புரிவதாக ஐதீகம். ஆம், மங்களங்கள் மனம் நிறைய அளிக்கும் அன்னை அல்லவா? தன்னை நாடுவோர் வேண்டும் வண்ணம் காரிய சித்தி வழங்கும் சங்கரி தயாபரி, மனம் குளிர வாழ்வளிக்கும் அம்பிகை, ஆடியிலே அருள் புரியும் அன்னைக்கு, அகிலாண்ட நாயகிக்கு வளையல்களிலாலே மாலை போல் கோர்த்து வண்ண வண்ண நிறங்களிலே சாத்தி அலங்கரித்து அன்னையை

0: மங்களமாய் வாழ்வழிக்க வேண்டுகிறார்கள் பக்தர்கள். ஆலங்குடியிலிருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் நிறைய பெண்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த கோவிலின் உள்ளே இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த கோவிலில் இன்று இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆடி பூர திருவிழாவிலே மன மகிழ்ச்சியோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் கலந்து கொண்டு இங்கே இருக்கிறார்கள். தீபாராதனை நடக்கும் என்று 6 மணிக்கு தீபாராதனை நடைபெறும், அதனையும் கண்டுகொண்டுதான் செல்ல வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் பக்தி பரவசத்தோடு இங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. நேயர்களே, திரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் ஆடிப்பூர நாயகியை தரிசிப்போம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாசின் ஆலய உலா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆலய உலா நிகழ்ச்சியில் நாம் கேட்டு தரிசித்துக் கொண்டிருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்ம சம்வர்த்தினி அம்பிகை சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. நேரலையில் இணைகிறார்கள் வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார்.
1: இங்கே அற்புதமானதொரு ஆடிப்பூர வழிபாடுக்காக

0: நாமபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கின்றோம். அதுவும் தர்மசந்திரத்ரி அம்மன் அறம்பிளத்து நாயகி சன்னதியின் முன்றிருந்து நாங்கள் வர்ணனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்னை சக்தியின் தூய பக்தியோடு வழிபடுவது இந்த நாளில் சிறப்பான ஒன்று. பெண்களின் வாழ்வு சிறக்க, மாங்கல்ய பலம் நிலைக்க இந்த நாளில் அம்பாளுக்கு விமர்சையாக வளைகாப்பு வைபவம் கோவில்களில் அவ்வளவு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த அன்னையின் அருளை வேண்டி நல்ல எண்ணத்துடன் இங்கே பக்தர்கள் எல்லாம் குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது பஞ்சபூதங்களின் சக்தியை சமநிலைப்படுத்த ஆடிப்பூர வழிபாடு செய்ய வேண்டுமா? பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள், குழந்தை பேர் உபாதைகளை தீர்க்கக்கூடியவளும் இந்த அம்பிகையில். அதனால் தான் இந்த அம்பிகைக்கு வளையல் காப்பு அணிவித்து அலங்காரம் செய்து அற்புதமாக அவள் அருளை வேண்டி நிற்கிறார்கள். இங்கே இந்த ஆலயத்தில் பார்த்தீர்களானால் புதன் பிரதோஷம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. சனி பிரதோஷத்திற்கு மேன்மைப்படுத்தக்கூடிய விதமாக புதன் பிரதோஷம் நடைபெறுகிறது. அதாவது இங்கே புதனுக்கும் சனீஸ்வரருக்கும் அதிதேவதையாக விளங்குகிறார் மகாவிஷ்ணு. கருவறை அவரின் பின்புறம் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கின்றார். அதனால் இங்கே புதன் பிரதோஷம் சிறப்பாக நடைபெறுகிறது. அத்துடன் புதன் கல்வி அறிவியை வழங்குபவர் அல்லவா? அதனால் பெண்கள் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் கல்விக்காக இந்த பிரதோஷ நாளிலே இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். நந்தியின் நெற்றியில் நாமம் இருக்கிறது அல்லவா, அவரை மால் விடை என்று அழைக்கிறார்கள். திருமால் தரிசித்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமானை. சித்தமா திருமால் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் சன்னதி என்று அற்புதமான சன்னிதிகள் அனைத்தும் வரிசையாக அலங்காரத்தோடு விளங்குகிறது. ஒரே ஒரு திருச்சிற்று இந்த கோவில் அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு நேர்த்தியாக, பக்தர்களுடைய ஒத்துழைப்போடு அவ்வளவு சிறப்பாக இந்த கோவிலில் இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: அம்பபர சக்தி ஈஸ்வரியே இந்த அண்டதராதரே உந்தன் தெம்பம் திருத்தலை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மாப்பு. தர்ம சம்பிரதியை வேண்டிக் கொண்டு செய்வோம் தங்க நிறத்தில் வளை காப்பு, தங்க நிறத்தில் வளை காப்பு. உன் தாழ்பாணியில் செய்யும் விண்ணப்பம் கேட்டு தயவு செய்ய வேண்டும் தயா பரியே, தயவு செய்ய வேண்டும் தயா பரியே. தன்னன்னாவினம் தன்னானாவினம் தன்னன்னாவினம் தன்னானே, தன்னன்னாவினம் தன்னன்னாவினம் தன்னன்னாவினம் தன்னானே.
0: அவ்வளவு அழகாக இந்த பாடல்களை எல்லாம் பக்தர்கள் பாடி இந்த உற்சவ அம்பிகைக்கு ஊஞ்சல் உற்சவமாக இப்போது இன்னும் சற்று நேரத்தில் செய்ய போகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஆலயத்தின் வேலை என்றாலே அது பெரிய வேலை. அதுவும் இந்த வளைகாப்பு வேலை என்பது சாதாரண வேலையே அல்ல. முதலில் ஒரே வண்ணத்தில் விதவிதமாக வளையல்கள் வாங்க வேண்டும். அதை ஒரே மாதிரியாக அடுக்கி அந்த கயிறில் கட்டி அடர் நிறம் தனியாக, வெளிர் நிறம் தனியாக மாறி மாறி அடுக்கி இருக்கிறார்கள். அதுவும் இந்த கண்ணாடி வளையல்களை உடையாமல் அடுக்குவதும் நமக்கு பிடித்த மாதிரி டிசைனில் அடுக்குவதும் தான் மிகப்பெரிய கலை. அம்பிகை சந்தன காப்பில் அவ்வளவு பிரமாதமாக இருக்கிறாள். அதுவும் அந்த காதுகளில் அவ்வளவு அழகாக தங்க வண்ண நிறத்தில் குண்டலங்கள் அணிந்திருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. எப்போதுமே அம்பிகையை பார்த்தவுடன் பெண்களுக்கு ஒரு பக்தி பரவசம் வரும், அது இங்கே அப்படியாக தெரிகிறது. இன்னும் கூடுதல் பரவசத்தை இந்த அம்பிகை தந்து கொண்டிருக்கிறாள். இதோ இந்த கல் தூண்களிலெல்லாம் வாழை மரங்கள் கட்டியிருக்கிறார்கள். அம்பாள் பல அவதாரங்களை எடுத்தாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு பெயர். பர்வராஜன் மகளாக பிறந்த போது பார்வதி, மலையத்துவஜன் மகளாக பிறந்த போது தடாதகை பிராட்டி, தட்சனுடைய மகளாக பிறந்த போது தாட்சாயணி, மதங்க முனிவருடைய மகளாக பிறந்த போது மாதங்கி, அதில் உமாதேவி என்ற திருநாமத்தோடு பிறந்தாள் அல்லவா, அது ஆடிப்பூர திருநாள். எறும்பு போல சின்ன உயிருக்கு மட்டுமல்ல, கல் இடைப்பட்ட தேரைக்கும் கருப்பையில் உள்ள ஜீவனுக்கும் அருள் செய்வாள். அதுமா அது மட்டுமா, சிவன் பிரம்மன் பெருமாள் என்று மூவருக்கும் யாவருக்கும் அருள் செய்ய கூடியவள் அல்லவா. இந்த எல்லா கோயில்களிலும் அம்பாளுக்கு இந்த ஆடி மாதத்தில் மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, தைல காப்பு, நிறைய காப்புகள் இருந்தாலும் இந்த ஆடி பூரம் அன்று வளையல்களால் செய்யக்கூடிய இந்த வளைகாப்பு இருக்கிறதே, அதுதான் இருப்பதிலேயே சிறப்பு. இந்த பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அது இருப்பது சிம்ம ராசி. ஏனெனில் எப்போதுமே அம்பாள் வந்து சிம்ம மாகினியாக இருப்பவள். அதே போல ஆண்டாள் மாலை கட்டி மாலை கட்டி திருமாலை கட்டியவள் அல்லவா. அந்த ஆடி பூரத்தில் சுக்கிர

0: சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஆண்டாள் சுக்கிரனுடைய தலமான திருவரங்கத்திற்கே சென்றாள். அதை போலவே எல்லா நிகழ்வுகளும் அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆடி பூரத்தில் இங்கே, அதாவது ஆலங்குடியை சுற்றி, இந்த கோவிலை சுற்றி உள்ள ஆலங்குடி பகுதியில் உள்ள பெற்றோர்கள் குழந்தை பிறந்தவுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து பேர் வைக்கும் அந்த வைபவத்தை செய்கிறார்கள். அதே போல பிள்ளைகளின் ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு என்றால் இந்த பிள்ளையை தத்து கொடுக்கும் மிகப்பெரிய வைபவம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. பிள்ளையை தத்து கொடுத்து திருமணமாகும் போது தென்னம்பிள்ளையை அதற்கு பதிலாக கொடுத்து அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு செல்லும் அற்புதமான இந்த வழக்கம் இங்கே இருக்கிறது. மழை அடி அடி என பெய்கிறது, அம்பாள் அருளோ அருள் என மழையாய் கொட்டுகிறாள். இதோ குருக்கள் ஸ்வர்ண பைரவர் பேசுகிறார்.
1: நமஸ்காரம். ஆலங்குடி ஸ்ரீ தர்மசம்பத் தம்பிகாசிரம ராமபுரி திருக்கோயில் அர்ச்சகர் பேசுகிறேன். இந்த தினம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள். ஆடி மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆடிப்பூரம் மற்றும் ஆடி கடைசி வெள்ளி இன்றைய தினத்திலே வந்திருக்க இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது. மேலும் சிறப்பானது அம்பாளுக்கு இன்றைய தினம் 48,000 முதல் 50,000 வளையல்கள் வந்து இங்கே அம்பாளுக்கு அனுப்பிக்கப்பட்டு 16 ஆண்டாக இங்கே நடைபெறுகின்றது. அம்பாளானது வளைகாப்புக்கு ரொம்ப சிறப்புக்குரியது. நம்ம மானிடப்பிறவை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம வளைகாப்பு செய்யும் அம்பாளுடைய குழந்தையை நாம் அம்பாளுக்கே இன்றைய வளைகாப்பு செய்யும் மிகவும் சிறப்புக்குரியது. அப்பேற்பட்ட அந்த அம்பாள் அருள் பெற்ற அந்த வளையலை வாங்கும் பக்த கொடிகள் 21 பொருட்கள் மங்கள பொருட்கள் பக்தர்களுக்காக இங்கே வழங்குகின்றோம். புடவை, ரவிக்கப்பட்டு, ஜாக்கெட், மஞ்சள், குங்குமம் போன்ற சரடை எல்லாம் 21 வகையான மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. ஆடி சிறப்பு நன்னாளிலே அம்பாளுடைய அருளை பெற்று எல்லோரும் நலம் பெற வேண்டுகிறோம். தனந்தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிமந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணந்தரும் பூங்குழலா அபிராமி கடற்கண்களே என்ற அபிராமி பெற்ற அருளுக்கு இணங்க எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டி எல்லாமல்ல ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி சமேத நாமகுடி ஈஸ்வரரை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இங்க ராகுகால துர்க்கை அம்மன் தான் கிருஷ்ண துர்க்கையை அருள் பாலிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆடி வெள்ளி சிறப்பா என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
1: ஆமா, ஆடி வெள்ளி ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாய்க்கும் ராகு கால நேரத்துல இங்க உள்ள துர்க்கைக்கு வந்து ராகு காலத்துலதான் இந்த ஆடி வெள்ளியா இருந்தாலும் சரி ஆடி செவ்வாயா இருந்தாலும் சிறப்பட்சி அபிஷேகம் பெற்று அபிஷேகம் செய்து ஒவ்வொரு இதும் நடைபெறும். அதே போல குரு பகவான் இங்க கொஞ்சம் சிறப்புக்குரியது. இந்த குரு பகவானுக்கு ரெண்டு விதமா இருக்கு. எல்லாரும் பரிகாரஸ்தலம் அது நீடாமங்கலத்துல உள்ள இதுவும் ஒரு ஆலங்குடி, அதுவும் ஒரு ஆலங்குடி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இது ஒரு சிறப்பு எல்லாத்தையும் ஒரு படி மேல என்னன்னா இங்க உள்ள குரு தட்சிணாமூர்த்தி 4 ரிஷிகளோட இருக்க மாட்டார், 2 ரிஷிகளோட மட்டும்தான் இருப்பார். அதனாலதான் அது ரிஷபத்தோட இருக்கார். ரிஷபத்தோட இருந்தா ஒரு படி மேல். அது குரு பலஸ்தலம், அது குரு பரிகாரஸ்தலம், இது குரு பலஸ்தலம். இந்த குரு பலஸ்தலம் வழங்குறதுனால என்னன்னா நீச்சமா உள்ளவா, ராகு குரு பக பலன் இல்லாதவா, குரு பலன் கம்மியா உள்ளவா, குரு தோஷம் உள்ளவா, குரு நீச்சமா இருக்கிறவா, இது வந்து ஜாதகத்தை வச்சு வெளிப்படுத்தா இன்னமும் சரி. இது மாதிரி பழைய சிறப்புகள் நிறைய பல சிறப்புகள் ஆலயத்திலே குவிந்து உள்ளது. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கு.
2: அம்பாளுடைய சந்தன காப்பு ஸ்ரீ கண்கொள்ளா காட்சியா இருக்கு, அதை பத்தி ரெண்டு.
1: அம்பாளை வந்து என்ன, அம்பாளை வந்துமே தாயாரனால இறங்கி கொடுக்குதான். அப்பேற்பட்ட நம்மளுக்கு எல்லா பூமி தேவி தாய் தான், கங்கா தேவியும் தாய் தான், நம்மளை ரட்சிக்கக்கூடிய தாய். என்ன பண்ணாலும் தாயானவள் வந்து குழந்தைகள் எது தப்பு செஞ்சா பொறுத்துக் கொள்வா. அப்பேற்பட்ட அந்த அம்பாளுக்கு இந்த சந்தன காப்புல எப்போதும் 16 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த விதமான இதுவும் கிடையாது, எல்லாம் பக்தர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த பண்ணிட்டு இருக்கோம். அம்பாளை எப்படி இன்னைக்கு வந்து சந்தன காப்புல இருக்காளோ குளிர்ந்து, அதே போல இப்ப நம்ம பேசிக்கொண்டு இருக்கோமோ மழை கொட்டோ கொட்டும் மாரியானவர் கொட்டின்னு இருக்கார். அவளுக்கு அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை வந்து மெய்ப்பிக்கும் வகையில இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகின்னு ஒரு பொருள், தர்மசம்பர்த்தினும் பொருள். இப்பேற்பட்ட அம்பாள் இன்னைக்கு ஆடிப்புறத்தில் தெரிஞ்சு எல்லாரும் பயன்பெற வேண்டி கேட்டுக்கிறோம். வேற எதுவும் தந்தாலும்
2: அற்புதமானது ஒரு ஆலயம் அறம் வளர்த்த நாயகி தம்ப சம்பத்தினி இங்க வந்து ஆடிப்புற நன்னாள்ல வளையல் அலங்காரத்துல அற்புதமான சந்தனக்காப்பு அலங்காரத்தோட பக்தர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் குமிஞ்சிருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த அருள் மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாக்குறது ரொம்ப பெரும் வியப்பா இருக்கு. இந்த அருள் மழையை அருள் அன்னையை கண்ட மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.

ரெயின்போ 102.1 ஆலய உலா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்மசம்வர்த்தினி அம்பிகை சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார். அமைப்பு S. கோபாலகிருஷ்ணன், R. வெங்கடேஸ்வரன் ஆகியோர்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

5:30 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். மாலை சூரியன் தனது தங்க நிற கதிர்களை கொண்டு உலகத்தை மெல்ல தழுவி நிலவின் வருகைக்காக கதவை திறந்து வைக்கும் இந்த அமைதியான வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று காலத்தின் கீதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கவிதை. நம் வாழ்வின் பக்கங்களில் மறைந்திருக்கும் பழைய நினைவுகளின் இந்த ராகங்களின் வழியே மீண்டும் ஒருமுறை புரட்டி பார்ப்போமா?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். பறவைகள் கூட்டமாய் கூடு தேடி செல்லும் நேரம். மரங்களின் இலைகளின் காற்றின் தாளத்திற்கேற்ப மெல்ல ஆடுகின்றன. இயற்கையின் மடியில் இந்த மாலை பொழுது இனிமையாக தொடங்கட்டும்.

0: சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
0: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
6: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
7: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
6: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM ரெயின்போ 102.1.
10: மணி 45 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலையில். காலம் வேகமாக ஓடினாலும் சில பாடல்கள் மட்டும் அந்த பழைய நாட்களின் வாசனையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. இதோ உங்களுக்கான பசுமையான நினைவுகளுக்கான ஒரு அழகான கீதம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ

0: திருச்சி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
6: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
7: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலையில். கண்களை மூடினால் விரியும் கனவுலகம், அங்கு நாம் ரசிக்கும் ஒவ்வொரு இசையும் நமக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கிறது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

5:57 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். இசைக்கும் முடிவில்லை, பொன்மாலை பொழுதுக்கும் முடிவில்லை. நாளை மீண்டும் இந்த ராகங்களோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த இனிமையான இசை மடியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் இடம்பெறும். தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்பிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை திருச்சி விமான நிலையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ரயில் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை, சீர்திருத்தப் பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற இந்திய ராணுவ குழுவினருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உடல் மற்றும் மன ரீதியிலான அழுத்தங்களை தவிர்த்து சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய பாதுகாப்பு படையினரின் மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் பாராட்டினார். மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீட்டுக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய நீர்வள ஆணையத்தின் ஓய்வு பெற்ற தலைவர் சந்திரசேகரையர் தலைமையிலான இக்குழுவினர் இடது வலது கரை, 16 கண் மதகு, நீர் வெளியேற்ற அமைப்புகள், ஆய்வுச் சுரங்கம், நீர் அளவீடு மற்றும் கண்காணிப்பு கருவிகள், மதகு பகுதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். ஆய்வறிக்கை விரைவில் அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அணை வலுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி காட்டூர் புனித பிலோமினால் ஆலயத்தின் 104ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி நாளை தேர் திருவிழா நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் கோபாலபுரம் பகுதியிலுள்ள கெங்கையம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி அம்மனுக்கு 2 லட்சம் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். கசகிஸ்தான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

6:04 அணை இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். ஆரவாரத்தில் ஒரு நாளின் உழைப்பும் ஓயும் இந்த வேலையில் சிந்திக்க ஒருவரி. ஓய்வு என்பது வேலையை நிறுத்துவதல்ல, அந்த வேலையில் கிடைத்த அனுபவங்களை அசை போட்டு அடுத்த நாளுக்கான தெம்பை பெறுவதே சிறந்த ஓய்வு. அந்த அமைதியான மாலை பொழுதில் பாடல்களோடும் தகவல்களோடும் உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா.

மணி 10 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆரவாரத்தில். நாளை சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்திட அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 404 கிராம ஊராட்சிகளிலும் கரூர் மாவட்டத்தில் 157 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதர் தொடர்பாக இணைப்பில் காணப்படும் செய்தி வானொலி செய்யப்படுகிறது.

0: உணவு சாப்பிடும் போது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்றோங்க. ஆனா உணவு சாப்பிடும் போது மட்டும் இல்லங்க, உணவு சமைக்கும் போதும் வீட்டுல இருக்க அனைவரும் சேர்ந்து சமைச்சோம்னா வெளியில வாங்கி சாப்பிடுற ஆசையும் போகும், வீட்டுல சமைக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமாகுங்க. வீட்டு உணவு சுகாதாரமானது, நம்ம உடல் நலனுக்கும் ஏத்ததுங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம், சேர்ந்தே சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: புரதம் என்பது நமது உடலின் முக்கிய கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு மூலக்கூறு ஆகும். டிஎன்ஏ நமது உடலுக்கான வரைபடத்தை கொண்டிருந்தாலும் அதனை செயலாக மாற்றுவது புரதங்களே. ஒரு தனி செல்லின் உள்ளே புரதங்கள் கட்டமைப்பை தூண்களாகவும் தகவல் தொடர்பாளர்களாகவும் இயந்திரங்களாகவும் செயல்படுகின்றன. செல்லின் உள்ளே நடக்கும் அனைத்து வேதியியல் வினைகளுக்கும் நொதிகள் என்ற புரதங்களே காரணமானவையாக திகழ்கிறது. உணவை ஆற்றலாக மாற்றுவது, டிஎன்ஏவை பிரதி எடுப்பது, புதிய செல்களை உருவாக்குவது போன்ற அனைத்தையும் இவை விரைவுபடுத்துகின்றன. செல்கள் தங்களின் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரவும் ஆக்டின், டியூபுலின் போன்ற புரத இலைகள் சட்டமாக செயல்படுகின்றன. செல்லின் ஜவ் பகுதியில் அமைந்துள்ள சேனல் புரதங்கள் செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ் மற்றும் நீரை சரியாக கடத்த உதவுகின்றன. செல்லின் மேற்பரப்பில் உள்ள ரிசப்டர் புரோட்டீன்கள் உடலின் ஹார்மோன்களிடமிருந்து வரும் தகவலை பெற்று செல்லின் உள்ளே அனுப்பி தகுந்த வேலையை செய்ய தூண்டுகின்றன. பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மாறும்போது அவற்றிற்கு வலிமையையும் இயக்கத்தையும் புரதம் அளிக்கிறது. கொலாஜின் மனித உடலில் அதிகம் காணப்படும் புரதமாகும். இப்புரதம் தோல், எலும்பு, தசைநார்கள் மற்றும் குறு எலும்புகளுக்கு அதிக வலிமை தருகிறது. நுரையீரல், இரத்த நாணங்கள் மற்றும் தோலுக்கு நெகிழ்வு தன்மையையும் அளிக்கிறது. நமது தசைகள் சுருங்கி விரிய ஆக்டின் மற்றும் மயோசின் ஆகிய இரு புரதங்களே காரணமாக அமைகின்றன. கை கால்களை இயக்குவது முதல் இதயம் துடிப்பது, குடலில் உணவு நகர்வதை வரை அனைத்து இயக்கங்களுக்கும் இவையே காரணமாக அமைகிறது.

0: உடலில் காயம் ஏற்படும் போது ஃபைப்ரினோஜன் என்ற புரதம் ஃபைப்ரின் ஆக மாறி இரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை நிறுத்துகிறது. ஒட்டுமொத்த உடலில் உள்ள வெவ்வேறு மண்டலங்களை ஒருங்கிணைத்து உடலை நோய் நொடியின்றி பாதுகாப்பில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹீமோக்ளோபின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள இப்புரதம் நுரையீரலில் இருந்து உடலின் அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கிறது. கொழுப்புகளை இரத்தத்தின் வழியாக உடலின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது லிப்போப்ரோட்டீன். பல முக்கியமான ஹார்மோன்கள் புரதத்தினால் ஆனவை. இன்சுலின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சி ஹார்மோன் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தூண்டுகிறது. உடலை தாக்கும் வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளை கண்டறிந்து அழிக்கும் ஆன்டிபாடிஸ் சிறந்த புரதங்களே ஆகும். இரத்தத்தில் உள்ள ஆல்புமின் என்ற புரதம் இரத்த நாணங்களில் இருந்து நீர் வெளியேற திசுக்களில் தேங்காமல், அதாவது வீக்கம் ஏற்படாமல் திரவ சமநிலையை பராமரிக்கிறது. இரத்தத்தில் pH அளவை சீராக வைத்திருப்பதும் புரதங்களே. இவை பஃபர்களாக செயல்படுகின்றன. என்ன நேயர்களே, புரதத்தின் நன்மைகளை நாம் இன்று தெரிந்து கொண்டோமோ?
1: நம்ம உடல்ல புரதம் எவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

6:20 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தில். ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விருதிற்கான விண்ணப்பங்களை https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இணையத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை 2026 ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு 3 பிரதிகளுடன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவருக்கு நாளைக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 24 20 68 5 மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 24 20 685 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் இம்மாதம் August 31 வரை tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 முதல் 5 வரை 95 14 00 00 777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தோடு.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தில். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2026-2027 மாநிலம் முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 2026 நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் வீராங்கனை அனைவரும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் tncmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்களின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து AI ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
2: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: அவிக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை

ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச

செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21 தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளை வெளியே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
3: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடேன்.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். திருச்சிராப்பள்ளி நீதிமன்றம் எம்ஜிஆர் சிலை நடைபாதை நடைபயிற்சியாளர்கள் அமைப்பு நடத்தும் 80வது ஆண்டு சுதந்திர தின விழா நாளை காலை 7 மணிக்கு தென்னூர் அண்ணாநகர் இனிப்பு சாலையில் நடைபெறவுள்ளது. இதில் அனைவரும் பங்கேற்கும்படி இவ்வமைப்பின் தலைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இந்த இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: கண்டிஷன் சப்ளை.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தின் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகளில் மற்றும் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி

காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

நாளை முதல் 18 தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பகுதிக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 ஆரவாரத்தில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள், இதுவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையினை கேட்டோம்.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பெயரை அறுத்துவிடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி

தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார்.
உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு

மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: 8:11 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. இரவு இசை இனிமைகளில் 80-90களின் நேர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 43-1 என்ற திருச்சியின் முன் இணைப்போடு 240-102-1 இது புது நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கொண்டே இருக்குது. அடுத்ததா நேரலையில ஒரு நேயர் இணைறாங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வான்மாலப்பள்ளி பெருமாள் சார்.
1: சொல்லுங்க பெருமாள் ஐயா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? முதல் நேரம் வந்திருக்கீங்க.
2: நன்றிங்க
1: இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான டி ராஜேந்திர பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேரம் 8:16 நிமிடம். நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் இணைய இரவு வணக்கங்கம்மா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் திருச்சி மாவட்டம் நாலுடி வட்டம் புஞ்சேஸ்வரில பிரபாகரன் பேசுறேங்கம்மா.
1: பிரபாகரன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அம்மா, எனக்கு இந்த ஐ லவ் யூ இந்தியாங்கிற படம் வேணுங்கம்மா.
1: சரிங்க ஐயா.
2: இந்த குறுக்கு பாதையில மறுத்து வழியில் எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவும் மின்மணி அம்மாவும் பாடின பாடலுங்கம்மா.
1: சரிங்க ஐயா, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு. சொல்லுங்க ஐயா.
2: நன்றிங்க.
1: நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயன்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: இப்போ இரவு இசை இனிமையில் பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார், பெருகமணி தொலையூர் சரவணன் பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க சரவணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
5: கிழக்கு சென்னையிலிருந்து மாறுவட்டு மந்தையில அந்த பாட்டு,
4: மானுத்து மந்தையில மான்குட்டி பெத்தமையில.
5: ஆமா,
4: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக நீங்க கேட்டாங்க பாடல் கேட்டாங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:30.
1: அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் இணைறாங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பின்னவாசல்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
1: ரேவதி, நீங்க முத தடவையா கூப்பிடுறீங்களோ?
2: ஆமா.
1: அடிக்கடி நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
2: ஆ, கேப்பேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கம்மா?
2: பாடல் பாட்டு வேணும்.
1: சரிங்கம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா. இதே மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிங்கம்மா.

0: 8:36 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள், இரவு இசை இனிமை.
1: இப்போ இணைப்பில் காத்திருக்கும் தேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார், கூகுள் ஞானவில் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஞானவில், என்ன பாடல் வேணும்?
2: விஷ்ணு படத்துல பாட்டு போடுங்க சார்.
1: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை இனிமை.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: எங்க இருந்து பேசுறீங்க
3: உங்களை? மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கென்னடி பேசுறேன் மேடம்.
2: ஜான் கென்னடியா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
3: எனக்கு படம் வந்து ஊமை ஒளிகள்.
2: சரிங்கய்யா.
3: பாட்டு வந்து மாமரத்து பூ எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உப்படிலாம் நல்லா இருக்கும்.
2: சரிங்க, உங்களுக்கான
3: அனைத்து நேரில் தான் மேடம்.
2: சொல்லுங்க.
3: அனைத்து நேரில் விசு அண்ட் பஞ்சமூர்த்தி அனைத்து நேரில் தான் மேடம்.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
3: சாமிநாதன் மேடம்,
2: நன்றிங்க. இதை நீங்க கேட்ட பாடல்

0: 8:49 நிமிடம் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. எப்பவும் போலவே இன்றைக்கும் நேயர்கள் போட்டி போட்டு அவர்களுக்கு பிடித்த அந்த 80-90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர்,
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: குப்பர்தி வந்து சுப்புலட்சுமி பேசுறேன் சார்.
0: சுப்புலட்சுமி அம்மா?
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கும்பகர தங்கையா வந்து பாட்டு கொடுங்க. கும்பம் கலை சேர்க்கும் தங்கையா, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா, நினைப்புக்கு வந்ததுக்கு.

கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடலுக்கு பதிலாக நல்ல ஒரு அருமையான பாடல் வருது. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை.

0: நல்லா இருக்கீங்களா? இங்கே மழை இல்லைங்கய்யா.
1: நல்ல மழைங்க பெஞ்சிருக்கு.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, வேண்டிக்கிறோங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் கிராமத்து அத்தியாயம்.
0: சரிங்கய்யா.
1: ஒரு பாட்டு கேக்குது, அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் எதுவும் உங்களுக்கு? சரிங்கய்யா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டம் சுபையா.
2: சுபையா ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நீங்க

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி தேசத்தின்

0: 50வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100 விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்த

மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப்பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப்பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப்பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர்.

உள்ளடக்கினர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம்

பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள் விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதெய்வ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால்
சிறிதளவும் பாதிப்பு ஏற்படும்.

ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள்
இந்திய இளைஞர்

இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும்.

0: ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.

0: 10 மணி 1 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. 60 மற்றும் 70களின் இனிமையான பாடல்களை தேடி பழைய நினைவுகளின் பயணத்தை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் மூலம் தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்களே தேர்வு செய்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடன் நேரலையில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. அடுத்ததான் இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. மருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: திருப்பத்தூர் பெருமக்கலம், சிவகுமார் மேடம்.
0: சிவகுமார் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மேடம், நீங்க நிகழ்ச்சியில உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் ஏதோ உங்களுக்காகங்கய்யா.

0: கண்ணை மூடினால் காட்சி தரும் அந்த பொற்காலத்தின் திரை இசையின் சங்கமமாய் இது ஞாபகம் வருதே. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பத்து மணி 8 நிமிடத்தில் அடுத்ததாக இணைப்பில் ஒரு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரைக்கல்லிருந்து ராமலிங்கம் மேடம்.
0: ராமலிங்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: மேடம், அனைவருக்கும் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் மேடம்.
0: வாழ்த்துக்கள்ங்கய்யா உங்களுக்கும். நன்றிங்கய்யா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியர்.
0: அந்த படத்துல இருந்து
1: தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை. சுதந்திரராஜன் பண்ணுறேன்.
0: சரிங்கய்யா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது உங்களுக்காகங்கய்யா.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
0: கால இயந்திரத்தில் ஏறி 60களின் அந்த இனிய இசை பிரபஞ்சத்திற்குள் நாம் இப்போது நுழையலாம். ஞாபகம் வருதே வாயிலாக. அடுத்ததாக இனிப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்மா, ராஜாமணியின் சேர்த்து அரியலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். அனிஷாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா.
2: நல்லா இருக்கேன்டா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா.
2: முதல்ல ஒரு கவி, சின்ன ஒரு கவிதை ஒண்ணு சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய கவிதை இல்ல, பாரதியாருடைய. மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கானம் நலந்துகள் நாடு, நல்லன யாவையும் நாடிடும் நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாடுவோம் இதை எமக்கில்லை ஈடுன்னு. இந்த பாரத உலகத்திலேயே பாரத நாட்டுக்கு இணையாக ஈடாக எந்த நாடு இல்லைன்னு பாரதி சொல்வான். அந்த நாட்டினுடைய சுதந்திர 80வது சுதந்திர தினம் நாளைக்கு ஜெயத்தில் பணிபுரிகிற அனைவருக்கும், அன்பு நேயர்களுக்கும், உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்மா. எனக்கு படம் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து அச்சம் என்பது படம் ஏதாவது கொடுத்துருங்கம்மா.
0: நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப அழகா இருந்ததுமா உங்க கவிதை. எங்க உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்மா.
2: ஆமா ஆமா, அந்த பாட்டை கேட்டீங்கன்னா கல்லும் ஒரு கல்லும் கண்ணீர் விடும் புல்லும் உருகும் பாரு, பேராசிரியர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அவருடைய மனோன்மணிய காப்பீத்துல இந்த பாடல் கேட்டா அப்படிதான் இருக்கும்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
2: நன்றிம்மா, நன்றி,
0: நன்றிம்மா, நன்றிம்மா. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காகமா.

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: ஐயே சுனதே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
3: வந்தே மாத்ரம் பியாரே தேசவாசியோ, ஆப் சபீ கோ स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 60 மற்றும் 70களின் மேதைகள் படைத்த அந்த அற்புத ராகங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே வாயிலாக அடுத்ததாக இனிப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: கரூர் மாவட்டம். ஐயா உங்க
4: ஐயா உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
5: என்ன
4: பாடல் வேணுங்க?
5: பாரத விலாச படத்துல இந்த நாடு இந்திய நாடு என்ற பாட்டு.

0: லாலாலஜபதி பகத்தின் சிறந்த பொன்னாடு,
1: பகத்தின் சிறந்த பொன்னாடு.

0: 10:28 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதி. அடுத்ததா இனிப்புல வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்தாரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பிரியா பேசுறயா.
0: தங்கராஜ் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு நாடோழில இருந்துயா நாடு அது நாடு அந்த அந்த பாட்டு போடுயா.
0: சரிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காகங்கய்யா.

0: 10:33 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் விருதே. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் இணையறாங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா. யார், எங்க இருந்து
1: பேசுறீங்க?
0: ஜெரோம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் வந்து ரத்த திலகம்.
0: சரிங்கய்யா.
1: இந்த பாட்டு வந்து புத்தன் வந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர்ன்ற இந்தியா சீனா போற மையப்படுத்தி பாடப்பட்ட பாடல். படமாகதான் ஒரு காலத்துல நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப சுதந்திர தினத்தை அன்னைக்கு இந்த படம் போடுவாங்க. எப்படி வந்து அந்த தேசப்பட்ட எனக்கு 64 வயசு ஆகுதுமா.
0: சரிங்க, பழைய நினைவுகளோடையும் தொடர்ந்து இந்த பாடலை கேட்டுட்டே இருங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: பத்து மணி 39 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கான அடுத்த நேயர் அருக வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா, நான் எம்ஆர் கோட்டை முனியராச்சி பெரிய மிளகு பாறையில இருந்து பேசுறேங்கம்மா.
3: சொல்லுங்க.
4: பெரிய மிளகு பாறை.
3: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
4: அம்மா வந்து எனக்கு பாசம் என்கிற படத்துல உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, அந்த பாடல் வேணுமா? நல்லா இருக்கீங்களாம்மா?
3: நான் நல்லா இருக்கீங்கய்யா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேங்கம்மா, அந்த பாடல் வேணும்.
3: சரிங்க, பாடல் கேட்டலாமா?
4: கேட்கலாங்கம்மா, ரொம்ப நன்றிங்க.
3: நன்றிங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத கான கீதங்களை கேட்டுக்கொண்டு ரசித்திருக்கும் இது ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். முருகன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா? சரிங்க, பாடல் கேட்டுலாங்களாமையா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காகங்கய்யா.

0: ஞாபகம் மருந்த நிகழ்ச்சியில் மூன்று நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 எஃப்எம்ல இணைவது மலைக்குடி பத்தி சண்முகம்.
1: சண்முகம் ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
0: பாடல் வந்து படம் வந்து வட்டத்துக்குள் சதுரம்.
1: சரிங்கய்யா.
0: அதுல இதோ இதோ என் நெஞ்சில பாட்டை கொடுங்க. 4 மணி வண்ணப்பாடல் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காகங்கய்யா.

0: 10:06 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதிய அறிவிப்பாளர் அனிஷா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி

0: பத்து மணி 50 நிமிடங்களில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதேயின் அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நீங்க உங்க பேரை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: அப்படிங்களா? என் பேர் நாகராஜன், மணச்சன்ல இருந்து பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: எனக்கு வல்லவன் கொல்லன் படத்துல இருந்து 1000 பார்வையின் பாடல் போடுங்க.
0: என்னங்க ஐயா?
1: வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து.
0: நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
1: கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா.
0: கார்பெண்டர் வேலை எல்லாம் எப்படி போகுதுங்க ஐயா?
1: வேலை பரவாயில்லைங்க, இதே ஓடிட்டு இருக்கு, பரவாயில்ல.
0: சரிங்க ஐயா. அப்புறம் மணச்சிரல்ல விளைச்சல்லாம் எப்படிங்க இருக்கு?
1: ஆமா, அரிசி அதெல்லாம் நல்லா இருக்குங்க.
0: சரிங்க சரிங்க. வீட்டுல எல்லாரும் பரவாயில்லைங்களா? நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் சௌரியம் நம்பலாம் இருக்கு.
0: சரிங்க சரிங்க.
1: வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து போடுங்க. 1000 பார்வை.
0: என்ன பாடல்? வல்லவனுக்கு வல்லவனாங்கயா?
1: ஆமா.
0: சரிங்க சரிங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க.

0: ஒரு பேரு நாகராஜன்.
1: ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறை
0: பக்குன்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை ஏதோ பழக்கப்பட்டதுனால அப்படியே எப்படி என்னையா பண்றீங்க.

0: 10:57 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு நேயராக. அடுத்தது வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் டைல பேசுறேம்மா.
0: தேவேந்திரன் ஐயா,
1: எனக்கு வந்து மகாதேவி படத்துல இருந்து ஏஎம் ராஜாவும் இஸ்லாம் பாடியிருப்பாங்க, கண் மூடும் வேலையிலும் கலை என்ன கலை, அந்த பாடலை கொடுத்துருங்கம்மா.
0: சரிங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க. இதோ நீங்க கேட்ட பாடலுங்கய்யா.

நிறைவு பெறுகிறது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம் ரெயின்போ பண்பலை 102.1 சென்னை அஞ்சல் வாயிலாக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம்

100.1 ஆகிய அலைவரிசைகளில். இந்த மாதிரி இனிமையான இரவு வேளையில அருமையான பாடல்களை கேட்கறது தனி சுகம்தாங்க. எஸ், அந்த மாதிரி அழகான சுகமான பாடல்களை வழங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி முதலாவது பாடலாக வருகிறது. காந்தாரா திரைப்படத்திற்காக ரிஷப் ஷெட்டி குரல்ல, மதன் கார்கே வரிகள்ல, அஜனேஷ் லோக்நாத் இசையில, ஹரிசங்கர் மற்றும் சின்மயி இவர்களின் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. மனசு மயக்கக்கூடிய பாடல்களை வந்து வரிசையா நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக சிச்சீரா மற்றும் குழுவினர் குரல்ல, விக்னேஷிவன் வரிகள்ல, லியோன் ஜேம்ஸ் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 11:10 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் கோவிந்த் வசந்தா குரல்ல, கார்த்திக் நேஹா வரிகள்ல, கோவிந்த் வசந்தாவின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அண்ணாத்த திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரல்ல யுகபாரதி வரிகள்ல டி இமானின் அட்டகாசமான இசையில

நேரம் 11:18 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல விவேகாவரிகள்ல டி இமானுடைய அருமையான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன் குரல்ல, வெற்றி செல்வன் வரிகள்ல, ஜிப்ரானின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இனிமையான பாடல்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவத் அலி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில நிறைவாக நாம் கேட்ட பாடல் கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மற்றும் சென்மயி குரல்ல, சக்தி மற்றும் முத்தமிழ் வரிகள்ல, அரோரா இசையில. இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கும்கி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, டி இமானுடைய அட்டகாசமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை அலைவரிசைகளாக கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக வருகிறது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல நாமத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். அடுத்தடுத்ததாக 12 மணிக்கு காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத வழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமையான பாடல்கள் வரிசையாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸ துவச்சு போடு, நகம் கிடைக்காது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.